விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டோம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 17 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 24 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 8 தேதி புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.
1: செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை ஊற்ற குடி.
0: ஜாடிக்கு மூடி சேர்ந்திருப்பதைப் போல வெளிப்புறத்தில் பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடும்பத்தில் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார்கள். குறள் எண் 887 அதிகாரம் உட்பகை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLC-யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க

இராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக மாறுகிறார்கள். உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக மாறுகிறார்கள் என்ற வரிகளோடு இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. ஒவ்வொரு நாளையுமே நம்ம புதிய நாளாக தொடங்குவோம். அதே மாதிரி இந்த நாளையும் நம்ம புது நாளாக தொடங்குவோம். நேற்றைய விட இன்றைய நாள் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு உங்கள் எல்லாருக்கும் அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடு நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக சோமுடைய இசையில் TL மகாராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.

மகாநதி ஷோபனாவுடைய குரலில் கிருஷ்ணனுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:14 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாணி ஜெயராமுடைய குரலில் தமிழ் நம்பியுடைய வரிகளில் கேட்டிணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

ஜானகியோட குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைவிப்பது 6:23 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கும்பகோணம் சிஸ்டர்ஸ் பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

டிஎம் சவுந்தரராஜன் குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நெறிமிப்பது 6:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோவை சவுந்தரராஜனுடைய குரல்ல கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஜி பி ராமச்சந்திரனுடைய இசையில சுசிலா பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:37 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக சரளாவுடைய குரல்ல பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 6:41 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்டு இணைந்திருந்த எல்லா பாடல்களும் இன்றைய நாளை நீங்கள் வந்து புதுசாக தொடங்கிறதுக்கு உத்வேகம் அளிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பக்தி நேரத்துடைய நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரக்கூடிய பாடல் MS விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசில பாடிய பாடல். இதே மகிழ்ச்சியோட இன்றைய நாளை வந்து எல்லாரும் ஆரம்பிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்

0: குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படை தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வபாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை, விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.

0: வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்த் அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நேயர்களை இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நல்லதை நினைத்து நல்லதை செய்யணும் வாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். மனசுல தினமும் நல்லெண்ணங்களை 5 முறையாவது உருவாக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். காலையில உண்ணும் உணவுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட். ஆங்கிலத்தில் பிரேக் உடைக்கிறோம், ஃபாஸ்ட் உண்ணாமல் இருப்பது. முதல் நாள் 8-9 மணிக்கு சாப்பிட்டது, மறுநாள் காலையில 8-9 மணிக்கு தான் காலை உணவை சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் உண்ணாமல் இருந்து காலையில் உண்டு அந்த நோன்பை முறிக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் பிரேக் ஃபாஸ்ட். காலை உணவை ஓர் அரசனை போல் உண்ண வேண்டும். மதிய உணவை ஓர் இளவரசனை போல் உண்ணுங்கள். இரவு உணவை உணவில்லாதவர்கள், உணவு கிடைக்காதவர்களைப் போல் கொஞ்சமாக சாப்பிடணும். இரவு நேரத்தில் திட்டமாக தான் சாப்பிடணும், குறைவாக கூட இருக்கலாம். உணவு நிறைய இருக்குன்னா இல்லாதவர்களுக்கு, தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சந்தோஷ்குமார் சார், விவசாயிகள் செய்யும் பணியும் இதுதானே. எல்லோரிடமும் அன்பு செலுத்தணும். செலுத்தினால் இறைவன் நம்மிடம் கருணை காட்டுவான். நம்முடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் காட்டும் கருணைதான்கிறத மறந்துடக்கூடாது. எவரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இருக்கணும். நாம் எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாக குளித்து சுத்தபத்தமான ஆடைகளைத்தான் அணியணும். சுத்தம் சோறு போடும் பழமொழி நினைவில் இருக்கும். உங்களுக்கு நன்மை நல்லதுன்னு தோன்றும் செயல்களை உடனே செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. தினசரி மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு சின்ன செயலையாவது செய்யுங்கள். தினசரி காலையில் எழுந்த உடனே கண் விழித்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல இரவு தூங்கிறதுக்கு முன்னாலேயும் மகிழ்ச்சியான நாளை வழங்கிய கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தினம் தினம் ஒரு புது நாள் கிடைக்குதுன்னா அது இறைவன் கொடுத்தது தான். அந்த நாளை நன்னாளாக்கணும், நல்லது மட்டுமே செய்யணும். வாழ்க்கையில் வருவதும் போவதும் 2, இன்பம் துன்பம். வந்தால் போகாதது 2, புகழ் பழி. போனால் வராதது 2, மானம் உயிர். தானாக வருவது 2, இளமை முதுமை. நம்முடன் வருவது 2, பாவம் புண்ணியம். அடக்க முடியாதது 2, ஆசை துக்கம். தவிர்க்க முடியாதது 2, பசி தாகம். நம்மால் பிரிக்க முடியாதது 2, பந்தம் பாசம். அழிவை தருவது 2, பொறாமை கோபம். எல்லோருக்கும் சமமான

0: ஆனது இரண்டு, பிறப்பும் இறப்பும். இவை திருமுருக கிருபானந்த வாரியாரின் பொன்மொழிகள். எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான கருத்துக்கள் இவை. சந்தோஷ்குமார் சார், உலகில் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் பிரிந்தோம் நிற்கக்கூடாது. பிறந்தது சாதாரண செயல்தான், ஆனால் இறப்பின் போது சாதனையாக பேசப்பட வேண்டும். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை மட்டுமல்ல உலகிருக்கும் வரை பேசப்படணும். அந்த மாதிரி செயல்களாக செய்யணும். உதாரணம் பாருங்க, இன்னைக்கு ஒரு மரக்கண்ணு நட்டோம்னா அந்த மரம் இருக்கும் வரை இது இன்னார் வச்ச கன்றுன்னு பேசப்படும். உங்களுக்கு தெரியும் ஒரு மரம் எவ்வளவு காலம் வாழும், வாழ்ந்து மக்களுக்கு பலன் தரும்னு. ஒரு மரம் மாதிரியாவது நமது வாழ்க்கை அமையணும். இது மழைக்காலம், பருவ காலம், ஜூலை மாதம் முதல் வாரம் வன மகோத்சவம். இந்த காலங்களில் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குவோம். அதன் மூலம் இப்பூ உலகில் நமது பேரும் பேசப்படும், புகழப்படும். புகழுக்கு மயங்காதவர் யார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. எல்லாரும் அப்படியே வந்து பயங்கரமா பரபரப்பா வந்து அப்படியே வாக்கிங் எல்லாம் போயிட்டு ஜாலியா அப்படா வாக்கிங் எல்லாம் போய் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வந்து இன்னைக்கு இந்த டே வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. வாக்கிங் பண்ணும் போதே சிலர்லாம் வந்து யோசிப்பாங்க, சிலர்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து நம்ம போயிட்டு உட்காந்து யோசிப்போம் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. வேலைக்கு போறவங்க வேலையை பத்தி யோசிப்பாங்க, இல்ல சும்மா இருக்கிறவங்க அப்படின்னு ஐயோ இன்னைக்கு மறுபடியும் சும்மா இருக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்களா. அதனால நீங்க சும்மாலாம் இருக்க வேண்டாம், எப்பவுமே எஃப்எம் ரெயின்போ வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஜாலியா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம சூப்பரான எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு கேள்வியும் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேள்வி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கறத கேள்வி. இந்த கேள்வியை நான் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க தாராளமா கொடுக்கலாம். நிகழ்ச்சியில முதலாவதா வரக்கூடிய பாடல் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து அமன் மாலைக்குடிய குரல்ல வைரமுத்து வரிகளில் இமான். இசையில கேட்டு அடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:06 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம எழுந்திருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது சமீபத்தில் நடைபெற்ற ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாருமே வந்து அவனுடைய பதில்களை கொடுக்க அப்படியே தயாராகிட்டு பதிலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க பதில் அப்படின்னா, அலிநகர் மிஸ் மகாதேவன் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அன்பு ராணி அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும். அடுத்ததா தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சுலை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், வணக்கம் சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஜீவா புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பூபாலன் பாலா அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வணக்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நலம்மா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நமுனா நாகராஜ் அவங்க வந்து அவங்களுடைய இப்போதைக்கு அவங்களுடைய அன்பை மட்டுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க, பதிலை பின்னாடி அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா ரங்கராஜன் அவங்க தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு அவங்களும் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து புவனா ஜெயா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வீரதுரை

காலை வணக்கம் சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேசவன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் எந்த கேள்வி அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பாடலை கேட்கலாம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து யுகபாரதியோட வரிகளில் யுமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் பிரதீப் குமார் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:13 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அப்படி வந்து முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி

வந்து கேட்டிருந்தேன், என்ன கேள்வி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலக கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கிற கேள்வி தான். அந்த கேள்விகளுக்கு அந்த கேள்விக்கு நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. மேலப்பீடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆனந்தகுமார், எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அம்பத்தூர்லேருந்து சதீஷ் நாகராஜன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஏகாம்பரம் ஆர்பி, காலை வணக்கம் நண்பர்களே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பத்மா சவுந்தரராஜன், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அவங்க ஜூலை 2026 நடந்த ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்த அணியே இத்தனை விக்கெட் வித்தியாசத்தில் இந்த அணி வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பத்ம சுந்தராஜன், பாடல் அனைத்தும் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து வணக்கம் சென்னைக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரமா, அவங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து இனிய காலை வணக்கங்கள், பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா செந்தில்குமார் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் காலை வணக்கம் சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு, அவங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம்ங்க, பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பண்ணைப்புறம் மணிகண்டன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நாகராஜ், கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியிலிருந்து வினோபா நகர்லேருந்து நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்துருக்கோம். யார் யாருனா சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பதில சொல்கிறோம், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கிழங்களுடைய பதில்களை தாராளமாக தரலாம். சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நேயர்களுக்கு வந்து நம்ம வழக்கமாக ஒரு வேண்டுகோள் மாதிரி கேட்போம், ஆனால் அதையும் தான் இப்பயும் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பதிலை கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பதிலை கொடுத்துட்டு இமோஜா ஒரு நாலஞ்சில் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் மாதிரி அந்த மாதிரி, அப்புறம் திரும்ப திரும்ப நீங்களே பதில் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மற்ற நேயர்கள், அதான் எல்லாருமே நம்மளோட நண்பர் தானே, அவங்களோட வந்து நம்ம பார்க்க முடியாமல் போயிடும். அதனால வந்து பதில் கொடுங்க, தாராளமாக கொடுங்க, வரவேற்கிறோம். ஆனால் அந்த நிறைய இமோஜஸ் மாதிரி அனுப்புகிறோம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் அனுப்பாமல் இருந்தீங்களா உதவிகரமாக இருக்கும். எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததா மருது திரைப்படத்திலிருந்து இமானுடைய இசையில யுகபாரதி வரிகளில் சாய்சரண் மற்றும் பூஜா இவி இணைந்து பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 7:21 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாடல் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் வந்து நான் வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தேன். சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதிலை நேயர் எல்லாருமே வந்து சூப்பராக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அந்த கேள்விக்கான பதிலை பதிவு பண்ணோம் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பா விஜயுடைய வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத் இசையில ஜாவிட் அலி மற்றும் ரணேனா ரெட்டி பாடிய பாடல் ஒன்றை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்ன
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 7:28 ஆயிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை.

0: வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து பாடல் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு பதிவும் போட்டிருந்தேன். அதாவது சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான் அந்த கேள்விக்கான பதில் நேயர்கள் எல்லாருமே வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கோவிந்தசாமி பழனிசாமி அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடைய அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம், இந்த நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நரேஷ்குமார் வைஷு அவங்க வந்து காலை வணக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சாமுன்னி குமணஞ்சாவடியிலிருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராஜமாணிக்கம் கோபி அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப விளக்கமாக எந்த இடத்துல நடந்தது, யார் கூட நடந்தது, எவ்வளோ விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஜெயபால் அவங்க வந்து ஜெயபால் சந்திரஹாசன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே அவங்களுடைய பதில்களை தரலாம். அதாவது சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
2: ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா சொந்தமாக எதுவும் தெரியாத என்ன உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா. இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்பிடி, அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடித்து விட்றான். சரி இப்போ என்ன செய்யலாம்னு பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா. சரி இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம். என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதுனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்த மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரலை காட்டினான். வித்வான் மூணு விரலை காட்டினார். இவன் உடனே நாலு விரலை காட்டினான். உடனே அஞ்சு விரலை காட்டினார் அவர். தென்னாலிராம உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரலை காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி போடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன்.

0: உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு வரல காட்டினான், நான் உங்களை குத்தி போடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னான். இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டால் அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி 20 விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம்
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியிலிருந்து பாடலை கேட்கலாம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து என்.ஆர். ரகுநாதனுடைய இசையில ஜி வி பிரகாஷ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்போ விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து பாடல் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தோம் முகநூல் பக்கத்தில். அதாவது சமீபத்தில் நடந்த ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாருமே வந்து பதில கொடுத்துட்ருக்காங்க. அந்த பதிலாக சரியான பதிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தான் வந்து கண்டிப்பாக சொல்ல போகிறோம். என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜயகுமார் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்ஜிஸ்க்குமே வணக்கம் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபுர கிராமம் சாமராஜ நகர ஜில்லாவிலிருந்து HP உச்சேகவுடா அவங்க அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக VS ஐயப்பன் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நலம் நலமறிய ஆவல் அப்படி சொல்லிட்டு அவங்களோட பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. நலமாக இருக்கேன். அடுத்ததாக முனியப்பன் கௌசல்யா திருவண்ணாமலை மாவட்டம் ஆண்டியாபாளையம் கிராமத்திலிருந்து கிரிதரன் தேவிகா எல்லாரும் சேர்ந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களோட பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரவிமணி அசோக் நகர் சென்னையிலிருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தாமலேரி முத்துர்த்த சரவணன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சுபா காந்தி ஜே இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சபரி மனோஜ் அவங்க வந்து ஆஸ்திரேலிய மகளிர் அணியில யார் சாம்பியன் பட்டம் வென்றதுன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சந்திரசேகர் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சத்யவாணி அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா மணலி பெரியசேகர் ஜெயக்குமார் மற்றும் சுலை ரீஜா மனோகரன் அவங்க ரெண்டு பேருமே வந்து தென்கச்சி சுவாமிநாதனுடைய அந்த தகவல் வந்து அருமையா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ராதாகிருஷ்ணன் வணக்கம் வாழ்த்துக்கள் தேனி மாவட்டத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பால ஜெயச்சந்தர் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மதுரை சோ சண்முக சுந்தரம் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வி மோகன் இன்றைய வணக்கம் சென்னையில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அன்புராணி அன்புராஜ் கோவை மாவட்டம் சோமனூர்லேருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பார்த்தசாரதி முனுசாமி காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மோகன் வந்து நேயர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கத்தை சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. இதே போல நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவு பண்ணலாம். சென்னை FM ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே சமீபத்தில் நடந்த ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படிங்கறதான் இன்றைய கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன பாடல், எந்த திரைப்படத்திலிருந்துனா வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து தான் வருது. இமானுடைய இசையில யுகபாரதி வரிகளில் சத்யபிரகாஷ் மற்றும் மதுரா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:48 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டே இருக்கும். காலை நேரம் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து அப்படியே வாக்கிங் போகிறது அந்த வேலைகள், என்னத்துக்கு ஒரு கிட்ட 8 மணிக்கிட்ட வர போகிறோம் அப்படிங்கிறதால வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த வாக்கிங் போகிற வேலைகள் எல்லாம் வந்து முடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. முடிச்சுட்டு அடுத்தது உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு காஃபியோ டீயோ ஏதாவது ஒன்று குடிப்போம். ஏன்னா

0: ரெஸ்ட்டிக்காக ஏதாவது குடிச்சிட்டு அதன் பிறகு வேலைகளை தொடங்குவோம் அப்படின்னு இருப்பீங்க. அந்த 8 மணி கொஞ்சம் ஆகுது அப்படின்னாலே வந்து அச்சச்சோ ரெடி பண்ணணுமா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜ் அனுப்பணும், அதுவும் இல்லாமல் நம்ம கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அப்படியே ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த நேரத்தில் வந்து நானும் ஒரு கேள்வி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது சமீபத்தில் நடந்த ஐசிசி பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேயர்கள் எல்லாருமே வந்து சூப்பராங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதால வந்து கண்டிப்பாக பதில் நானும் சொல்லக்கூடிய நேரமும் வருது. ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தான் நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கீதா பார்த்தசாரதி அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டீம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாருமே வந்து என்னென்னா எங்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா, நாங்களாம் வந்து அப்டேட்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போஸ்ட் பண்ணால் அப்படியே 1-2 நிமிஷத்துலேயே வந்து அவங்களுடைய பதில்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

நேரம் 7:51 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா சூப்பரான பாடலாமே கேட்டு வந்து நினைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது சமீபத்தில் நடந்த ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை போட்டி அதில் வந்து எந்த அணி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமான சரியான பதில்களை வந்து கொடுத்துருந்தீங்க. நீங்கள் வந்து பதிலை கொடுத்து அது தப்புன்னு அது வரைக்கும் சொன்னது கிடையாது, அந்த மாதிரியான பதில்களை நீங்களுமே கொடுத்தது கிடையாது. அதாவது ஆஸ்திரேலிய அணி தான் வந்து சமீப T20 உலகக்கோப்பை மகளிர் போட்டியில் வந்து வெற்றி பெற்ற அணி. அதாவது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாக்கும் தான் வந்து அந்த ஃபைனல் மேட்ச் வந்து நடந்தது. அதில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் 7வது முறையாக சாம்பியன் ஆனாங்க ஆஸ்திரேலிய அணி. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் சிறப்பு இல்லையா, நம்ம 7வது முறை சாம்பியன் ஆகிறோம், அது எத்தனை விக்கெட் வித்தியாசம், 7 விக்கெட் வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பொதுவாகவே கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பார்த்தோம் எல்லா கேம்ஸுமே இப்போ நிறைய நம்ம கேம்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், நிறைய பார்க்குறோம். நம்ம கிரிக்கெட் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்பால், அந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து டென்னிஸ், அந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து பெண்கள் டீம் அப்படின்னு பார்க்கும்போது தொடக்கத்திலேருந்தே, அதாவது நான் இப்போன்னு சொல்ல ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்ட ஒரு காலம். அதிலிருந்து வந்து அவங்க கேம்குள்ளே வராங்க அப்படின்னும் போது எவ்வளோ அந்த தடைகள் எல்லாம் தாண்டி அவங்க வந்திருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போ அவங்க வெறும் லோக்கலில் மட்டும் கிடையாது, வெறும் ஸ்கூலில் மட்டும் கிடையாது, இல்லை ஒரு காலேஜில் மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்காக விளையாடுறாங்க, ஒரு நேஷனலுக்காக விளையாடுறாங்க, நேஷனல் கேம்ஸில் வந்து பிளே பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகி வந்திருக்கோம், நம்மக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு இன்னும் வந்து அந்த ஊக்கம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனாலும் சில கேம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பெண்கள் ஆண்கள் ஆடும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து அந்த கிரவுண்டே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், ஆனால் பெண்கள் ஆடக்கூடிய அந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா வெறும் எம்டியாக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே என்னடா அது, இன்னும் பெண்களுக்கான அங்கீகாரம் அதாவது கேம்ஸில் இன்னும் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ வந்து ஈக்குவலாக ஆண்கள் கேம்ஸ்லும் சரி பெண்களுடைய கேம்ஸ்லையும் சரி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக ரொம்ப பெருசாக பேசப்படுது. அந்த கேம்ஸ் பத்தின அந்த அவேர்னஸ், இதோடைய முக்கியத்துவம் என்ன, இதில் போனால் நமக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மையாக பாராட்டுக்குரிய விஷயம்தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். இல்லைங்க எனக்கு வந்து பதிலெலாம் தெரியும், என்னால் வந்து எடுத்துலாம் போட முடியல, நான் வேலையாக இருந்தேன் வாக்கிங்லாம் இருந்தேன், அதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் கேட்டதான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அணிந்திருந்த எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரக்கூடிய பாடல் கொம்பன் திரைப்படத்திலிருந்து தான் வருது. மகாலிங்கத்துடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில் வேல்முருகன் மற்றும் ஆளவி

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிட்டு

0: போனு, ஆபீஸ் போனா அங்கேயும் லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பார்ப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிறா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLCயின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:03 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி. நம்ம ரெயின்போ எப்படி இப்போ ரஷ்யா இருக்க போதே அதே மாதிரியே தான் வந்து நீங்களும் வந்து ரஷ்யா இருக்க போறீங்க. ஏன் அப்படின்னா வந்து அப்படியே வந்து கிளம்பி போனீங்க அப்படின்னா ரோடெல்லாம் வந்து ரஷ்யா இருக்கும் இல்லையா? எல்லாரும் வந்து வேலைக்கு போறது, அதன் பிறகு வந்து கல்லூரிகளுக்கு போறது, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்களுக்கு போறது, அந்த மாதிரி வந்து வேலைக்கு போறவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் போறவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அதனால வந்து ஒரே பரபரப்பா இருக்கும் ரோடெல்லாம் போன வழியில அப்படின்னா.

நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்பி போனீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து அப்படியே பதட்டம் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் அப்படியே கூலாக போயிட்டு உட்காந்து ஜாலியாக வந்து நீங்கள் உங்கள் வேலையை வந்து செஞ்சுட்டு வரலாம். அதனால் எங்கே போகிறதா இருந்தாலும் சீக்கிரமாக கிளம்புங்க, மறக்காமல் தண்ணியை எடுத்துகிட்டு போங்க. அதன் பிறகு வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கட்டாயமாக தலைக்கவசத்தை அணிஞ்சுக்கணும். இல்லைங்க நான் காரில் தான் போகிறேன் அப்படின்னா வந்து சீட் பெல்ட்லாம் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு சாலை விதிகளை சரியாக கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து அற்புதமாக தொடங்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக இதற்கு தானே ஆசைப்பட்டை பாலகுமார திரைப்படத்திலிருந்து கானா பாலா பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா.

0: அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண் தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஷ்யா ரெயின்போ. நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் யான் திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் கானா பாலாவுடைய குரலில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: dang nak nak dang nak nak dang dang nak dang da dang nak nak

0: நேரம் 8:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் நாம் வந்து தொடர்ந்து நிறைய பாடல்களோடு தான் இணைஞ்சிருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 8 to 9 அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லையா? வீட்டில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய பணிகளை வந்து தொடரக்கூடிய நேரம். இந்த வேலையில் உங்களுக்காக பாடல்கள், சூப்பரான பாடல் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். விளம்பரத்தை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து தான். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: மாமா இங்க லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துக்கிறான், நீ இங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா. தலை பேர் என்ன?
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கூட.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: தோட்டா பலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு அசிப்பாட்டல்ஸ்னா.
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவு கட்ட போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
0: நம்ம நெற்குன்றத்திலயா
2: குன்றத்துலதான் குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: நேசம் திரைப்படத்திலிருந்து சபேஷுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:42 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மேயாத மான் திரைப்படத்திலிருந்து ரத்னகுமாரோடைய வரிகள்ல காக்கா பாலா பாடிய பாடல் சந்தோஷ்குமாரோடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். சந்தோஷ் நாராயணனுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தொங்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பட

காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 8:51 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தான் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 8:56 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் அமைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இப்போ இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில கே சுபாஷுடைய வரிகளில் சபேஷ் மற்றும் தேவா இணைந்து பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி.
1: தொடரு நோதுரா
2: வண்டம்பா.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான NLC-யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

இனிய காலை வணக்கம். நேரம் 9:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நிறைய வந்து இன்னைக்கு நம்ம பாடல் வந்து கேட்க போறோம் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில. உங்கள்கிட்ட பேச லோகேஷ் வந்தாச்சு. அடிப்பாட்டு, ஃபுல் அடிப்பாட்டு, குத்துப்பாட்டு. காலையிலே வந்து அப்படியே வேலைக்கெல்லாம் கிளம்பும்போது, சின்ன வயசுல வந்து நான் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது முக்கியமா சொல்றேன், அந்த ரேடியோல வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறப்போ ஒரு வைப் ஒன்று கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி வைப் தான் இன்னைக்கு வந்து நம்ம பாடல்கள்ல இருக்க போது நீங்களும் கேட்க போறீங்க. வீட்டில் வந்து டான்ஸ் ஆட போறீங்க. அப்படியே நான் சொல்றது வேலைக்கு கிளம்பிட்டே சொல்றேன். ஓகே, சோ நிகழ்ச்சியில முதல் பாடலா நீங்க வாரிசு திரைப்படத்துல

இது வா தலைவா, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன், கார்த்திக், தமன், எஸ் தீபக் டு, அரவிந்த் இணைந்து பாடிய பாடல். விவேக் வரிகள்ல தமன் இசையில கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நல்லா உங்களுக்கு பிடிச்ச அடி பாட்டு குத்து பாட்டா கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பேராண்மை திரைப்படத்திலிருந்து காட்டு புலி அடிச்ச அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. கே கே பாடிய பாடல் வித்யாசாகர் இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து 7 தலைமுறைக்கும் அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. கார்த்திக் ராஜா, வெங்கட் பிரபு, பவதாரணி இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 9:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச அடி பாடல்களா கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து நானே இந்திரன் அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. பென்னி மற்றும் மாணிக்க விநாயகம் இணைந்து பாடிய பாடல், விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான்னு அம்மா தோற சிங்கம்.

நேரம் 9:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பாபா திரைப்படத்திலிருந்து டிப்பு டிப்பு பாட்டு தான் கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, ஏஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 9:52 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து மதுர குழுங்க இந்த பாடம் தான் கேட்க போறீங்க. வேல்முருகன் சுஜித்ரா இணைந்து பாடிய பாடல், யுகபாரதி வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஹொசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,66,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ!

0: நேரம் 10:13 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: லோகேஷ்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையா பண்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதாவது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து வார்த்தை விளையாட்டு தான். வார்த்தை விளையாட்டை எப்படி விளையாட போறோம் லோகேஷ்?
1: அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்ல போறோம், ஓகேவா? உதாரணத்துக்கு மதுரை அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 3 வார்த்தை அவங்க சொல்லணும்.
0: ஓ, மால் ஆரம்பிக்கணுமா ரயில் ஆரம்பிக்கணுமா?
1: மால் ஆரம்பிக்கணும்.
0: ஓ, நீங்க சொல்ற வார்த்தை கூட மதுரை எழுத்துல. ஆ சரி,
1: மனம் அந்த மாதிரி அவங்க சொல்லணும். அதே மாதிரி காலர்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பாங்க இல்லையா, இப்ப மனம் சொல்லி முடிக்கிறாங்கன்னா அடுத்த காலருக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த மனம்ல கடைசி வார்த்தை என்னது, எழுத்து என்னது, இம்மு. சோ மாமா மீமியில ஒரு வார்த்தை வந்து நம்ம கொடுக்க போறோம்.
0: அப்படின்னா உங்களுக்கு மதுரையில வந்து லாஸ்ட் எழுத்து ரயில் இருந்து தான் தொடங்கணும் இல்லையா?
1: ஆமா, ரயில் இருந்ததுன்னா ரயில்
0: வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கற்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறையா, ஒரு குறையும் இல்லை.
1: சிறப்பு சிறப்பு. சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நான் முதல் வார்த்தை கொடுக்கட்டுமா, சொல்றீங்களா, விளையாடுறீங்களா?
2: நீங்க இன்னொரு வாட்டி ரூல்ஸ்

0: சொல்லுங்க சார், என்னென்ன?
1: ஓகே, கேம் என்ன அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் இப்போ உங்களுக்கு, சரியா? ஸோ அந்த வார்த்தையில முதல் ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா, அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தை நீங்க சொல்லணும்.
0: சூப்பர், ஓகே, டன் டன்.
1: ஓகேவா? திமிரு.
0: திமிரு. திருப்பி தீனாலும் மூணு வார்த்தை சொல்லணும், கரெக்டா?
1: இப்படி நீங்க திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா அவுட் பண்ணிடுவோம், பட் இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். இப்போ முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, முதல் எழுத்து இருக்கு இல்லையா, ஸோ அது அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மூணு வார்த்தை நீங்க சொல்லணும், டக்குன்னு சொல்லணும்.
0: ஓகே, தித்திப்பு, திகைப்பு, அப்புறமா திகட்டு.
1: ஓகே, அடுத்த வார்த்தை கொடுக்கலாமா?
2: நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி, இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க சார்.
1: சார், இப்போ கேம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் உங்களுக்கு வார்த்தை சொல்லட்டுங்களா?
3: சொல்லுங்க.
1: தட்டு.
3: தட்டுங்களா?
1: தட்டு தட்டு.
3: தட்டுனா
2: அந்த டாடா, அந்த வரிசையில் சொல்லணும். டாடா டி டி டோ, அதில் சொல்லணும்.
3: தவறு.
2: அட்டா.
3: தவறுதல்.
2: தா கிடையாது, தா கிடையாது. தட்டுல கடைசியில டூ வருது இல்லையா?
1: நீங்க எது வேணா சொல்லலாம், டாடா டி டி டூ டூ, எது வேணா சொல்லலாம்.
2: நிறைய இருக்கு, டாடா டி டி டூ டூ டே டே டை.
1: டமால்.
3: வாழ்த்துக்கள்.
2: அடுத்த நேயர் கிட்ட போலாமா? நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
1: புரியலங்க. ஆமா, அந்த முதல் எழுத்துல தொடங்குற மூணு வார்த்தை.
2: செங்கல்பட்டு சொன்னீங்க இல்லையா நான் என்ன சொல்றேன்
1: சென்னை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த முதல் வார்த்தை இருக்குல்ல, சே இருக்குல்ல,
2: எழுத்து சே,
1: சாரி, முதல் எழுத்து சே இருக்குல்ல, ஸோ அதில் ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தைகள் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம்.
4: சென்னை நோம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
2: ஹேமா மேடம், புரியல
1: உங்களுக்கு வந்து கேம் கரெக்டாக தெரியும்ல?
4: நன்றி.
1: ஓகே,
4: நன்னடத்தை.
1: சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி
1: நன்றி
2: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து சார். குட் மார்னிங் மேம், தமிழ் மொழி மேம்.
2: வணக்கம் வணக்கம்.
5: நீங்க இருவரும் நலமா?
1: நல்லா இருக்கு.
2: இப்பதான் அந்த பேரை கேட்ட மாதிரியே ஒரு இது. ஹேமா, ஹேமலதாவா?
1: ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தைகள் நீங்க எனக்கு சொல்ல போறீங்க, ரெடியா?
5: சொல்ல முயற்சி பண்ற, சொல்லுங்க.
1: தைரியம்.
5: தைரியம். தை. தையில வரணுமா?
1: இல்ல, ஆவணியில வந்தா கூட பரவாயில்ல, ஆனா பதில் வரும்.

0: தையல் நாயகி, தையல் மிஷின், அப்புறம் என்னது வேணும், தைலம், தைலம், தைப்பூசம், ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தார் தைப்பூசம்.
1: பரவாயில்ல, ரொம்ப அழகு, நாலு வார்த்தையா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சார், நல்லா யோசிக்க வச்சிருக்கீங்க மேம், சூப்பர்,
2: நன்றி,
0: நேரம் சூப்பர், வணக்கம் தமிழ்நாடு, சூப்பரும் சூப்பர்,
2: நன்றி மா, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்,
0: தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்து,
2: நன்றி. அந்த இதே மாதிரி தான் வந்து ஜாலியாக விளையாட போகிறோம். என்னன்னாக்கா, அதான் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த கேம் வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க சொன்னாங்களோ அதுலேருந்து அடுத்த வார்த்தையை அவங்களுக்கு கொடுக்கலாம் தான் யோசிச்சோம். ஆனால் வந்து நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்ல அப்படின்னா வந்து அடுத்தவங்களுக்கு வார்த்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதால வந்து நம்ம யோகேஷே வந்து உங்களுக்கான வார்த்தையை வந்து கொடுப்பாரு. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, அந்த எழுத்தை வச்சு நீங்கள் மூன்று நான்கு சொற்களை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதான் வந்து விளையாட்டுடைய சட்டத்திட்டங்கள். இப்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம்.
1: ஓகே,
2: என்ன திரைப்படத்துனா பாறை திரைப்படத்திலிருந்து காளிதாசுடைய வரிகளில் உதித் நாராயணன் குரலில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:16 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது எந்த மாதிரியான வார்த்தை விளையாட்டு அப்படின்னா, வார்த்தை விளையாட்டுலேயும் நிறைய புதுசு புதுசாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு விளையாட்டு விளையாடுறோம். அதாவது இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா, வந்து நாங்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவோம். அந்த வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து என்ன அப்படிங்கிறத பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு 4 வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதான் வந்து விளையாட்டு.
1: கண்டிப்பாக
0: நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986008 அல்லது 2952055444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் அடுத்தது யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் குயில் கோபி.
1: சூப்பர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேங்க
1: ஐயா. கேம் தெரியுங்களா உங்களுக்கு?
2: தைப்பூசம்ல
1: முடிச்சாங்க. மாநிலம் மாநிலம் ஓகேவா?
0: உங்களுக்கான வார்த்தை
2: சொல்லுங்க.
1: என்னது கடைசி என்ன
0: வார்த்தை சொன்னீங்க? பொண்ணு பேரா? நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
0: தாமரைக்கண்ணி மேம் சொல்லுங்க. மேம் உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
3: சொல்லுங்க.
1: டம்ளர். ஆமா ஏமா, லட்டுல முடிச்சிருக்காங்க. அதான் உங்களுக்கு டாடா டீல சொன்னேன்.
3: டமாரம். டவல். ஆனா அது இங்கிலீஷ் வார்த்தை. டமாரம். ஆமா, எல்லாமே டவர் எல்லாம் இங்கிலீஷ்லயே வருதே.
1: தமிழ் மறந்துட்டீங்க பாத்தீங்களா?
3: இல்ல இல்ல, வார்த்தை டால இருந்த இருங்க.
1: பக்கத்துல வேற தமிழ் மொழி இருக்காங்க, நீங்க தமிழ் மொழியையும் மறந்துட்டீங்க.
3: இல்ல, நீங்க டாதானே சொன்னீங்க.
0: டாதான் டாதான்.
3: ஆ, அதனால தான் சொன்னேன். இருங்க, தமிழர் கூட ஆங்கில வார்த்தை தான் வரும். டமாரம் சொல்லலாம்.
0: டம்ளரே ஒரு ஆங்கில வார்த்தை தான் சொன்னாங்க.
1: சரி, அப்பனால நீங்க இன்னும் ரெண்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போனஸ், இன்னும் ரெண்டு சொல்லுங்க.
3: ஓகே, இருங்க.

0: தமிழ் வார்த்தை எல்லாமே இஞ்சி தான் வந்துட்டு
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி என்னென்னா வந்து டாலெல்லாம் வந்து தமிழ் வார்த்தையே வந்து தொடக்க வார்த்தையாக வந்து கிடையாது. டா இந்த லா, அதுக்கப்புறம் இந்த ரா, நா, கடைசியாக ரன்னகரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து தொடக்கத்தில் அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளே வந்து கிடையாது. அப்படி அது வருது அப்படின்னாக்கா வந்து அது தமிழ் மொழி வார்த்தைகள் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதனால் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து விட்டுட்டு வேறு வார்த்தையை நம்ம வந்து தேடி போய்க்கலாம், தேடி போய்க்கலாம் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னாக்கா அந்த ஆங்கிலத்தில் நம்ம பேசுவோம் இல்லையா, இப்போ இவர் சொன்னார் இல்லையா டம்ளர் அப்படின்னு சொன்னதுமே நம்ம வந்து டவர் அப்படின்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஆஃபர் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான். அடுத்து நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மாதப்பன், பருகூர்லேருந்து.
1: மாதப்பனா?
2: குரில்
1: வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? முருகன், சொல்லுங்க முருகன்.
3: அதாவது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன் சரிங்களா, அதுல இருக்க முதல் எழுத்து இருக்கும் இல்லையா, அதுல தொடங்குற மாதிரி ஒரு மூணு வார்த்தை நீங்க திரும்ப சொல்ல போறீங்க. ஓகே, வார்த்தையை சொல்லட்டுமா உங்களுக்கு?
2: சொல்லுங்க சார்.
3: கருத்து.
2: கருத்தா? கருத்து, கருத்து களம். கடிகாரம்.
3: காகம் எப்படி வரும்? ஆமா, நெடில் சொல்லக்கூடாது, குரில் கா.
2: பரவாயில்ல
3: பரவாயில்ல, நல்ல முயற்சி.
1: நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்ததான் வந்து இன்னொரு பாடலை கேட்டு அப்படியே வந்து நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் எங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5254 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்கள் வந்து இணைப்பில் வரலாம்.
3: என்ன பாடல் கேட்க போகிறோம்?
1: என்ன பாடல் கேட்க போகிறோம்னா தூங்கா நகரம் திரைப்படத்திலிருந்து தான் வருது. ஜி ஞானக்கரவேலுடைய வரிகளில் சுந்தசி பாபுவுடைய இசையில கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ், அப்புறம்
1: தமிழ்மொழி.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதாவது நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுல ஆரம்பிக்கிற முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அதுல ஒரு மூணு வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. ஸோ அதுதான் கேமோட ரூல்ஸ். வேற ரொம்ப நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற மாதிரி தான், எதுவும் கிடையாது. ஸோ கால் பண்ணுங்க, நம்ம ஜாலியா கேம் விளையாடலாம்.
1: நேயர் யாரு நீங்க, எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம், மத்தியத்தனை தமிழேந்தி.
1: தமிழேந்தி
0: தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெடி வேற
0: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: ஓகே, நடிகை
2: சொல்லுங்க.
0: நடிகை உங்களுக்கான வார்த்தை
2: நன்மை.
0: ம்,
2: நட்டம்.
0: ம்,
2: நடுதல்.
0: நடுதல், சரி, ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். லோகேஷ் சார், தமிழ் மொழி மேடம்.
1: வணக்கம,
0: வணக்கம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
3: வெங்கட்.
1: வெங்கட்,
0: வெங்கட் ரெடியா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து மாலை.
3: மாலை, மணி.
0: மாலை, மாலை, நெடில்.
3: நெடில், மாலையா? மாந்தோப்பு, மாம்பழம்.
0: அழகு, அழகு, ரொம்ப அழகா விளையாண்டீங்க, நன்றிங்க.
1: இது வந்து ஒரு பாட்டி அப்படி சொன்ன மாதிரியும் சேர்ந்த, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், மாம்பழம் வேண்டும் என்றால். அந்த பாட்டு வரைமே மாந்தோப்பு, மாம்பழம், அந்த பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கு நினைக்கிறேன் ஒரு மைண்ட்ல. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். கும்பகோணம், மனோகரன் பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மனோகரன்?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கோங்க.
1: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
0: நன்மை.

0: நன்மையா?
1: நன்மை சொல்லது ஒரு நிமிஷம் மௌனம் ஆயிட்டீங்க.
0: நன்மை நலிலம்.
1: நன்னிலம்
0: ரைட்டா?
1: நன்னிலம் அப்படிதானே?
0: நாணயம்
2: எப்படி வரும்? நெடில் சொல்லக்கூடாது இல்ல.
0: நாதம்
2: அதுவும் நெடில் தான்.
1: குறியில் நாதா வரணும்.
0: குறியில் நன்னயம்.
1: நன்னையும் நன்னையும் செய்து விடல். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யாரை கந்து பேசுறீங்க?
3: அஸ்வலமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா நூர் முகமது?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க
2: முகமது.
3: புரியல.
2: அதாங்க வார்த்தை முகமது.
3: முகமதா?
2: ஆமா.
3: முகம், முக்கணி, முதல் மரியாதை.
2: ஆஹா ஆஹா, முதல் மரியாதை, முண்டாசு பட்டி, முந்தானை முடிச்சு.
1: படம் பேரா எடுத்துக்கிறது இல்லன்னா அட்டனன்ஸ், நம்ம ஸ்கூல் அட்டனன்ஸ், காலேஜ் அட்டனன்ஸ் ஞாபகம் வச்சு யாரெல்லாம் மூல பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வேண்டியது. வாழ்த்துக்கள் முகமது. நன்றி
3: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ஹலோ.
4: அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, சுகம் தரும் தமிழ் பழத்தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே என்று நீ பாடு.
2: பாடு பாடுங்க.
1: பாடிட்டு தான்
4: இருக்கேன். தயாரகங்கள், புறப்படுங்கள் புறப்படுங்கள். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளர்களுக்கும் பணிவான காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
1: உங்க பெயர் சொல்லவே இல்லையே.
4: பெயர் என் பெயர் திருப்பூர் மாநகர் மணரை பாலப்பாளையிலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
1: ஸ்ரீரங்கசாமியா?
4: ஸ்ரீரங்கசாமி.
1: ஸ்ரீரங்கசாமி.
2: ஹலோ,
4: இணைப்பில் இருக்கிறீங்களா ஐயா?
2: ஆ சொல்லிடலாங்களா உங்களுக்கான வார்த்தை?
4: அதுக்கு வந்து எனக்கு எழுத்து கொடுங்க ஐயா.
2: ஆ ஓகே. தருணம்,
4: தன்னம்பிக்கை, தடம், தடுமாற்றம்.
2: அழகு அழகு, ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: வாய்ப்பளித்தமைக்கும் செய்யமளித்தும் நன்றிங்க.
2: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: காலை வணக்கம்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர்?
5: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
2: ஓகே சிங்கச்சோழன், உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? முறுக்கு.
5: முறுக்கு, முந்தானை, முடிச்சி.
2: அது எப்படி முந்தானை தனியா முடிச்சு தனியாவா?
1: தனித்தனி வார்த்தையை பிரிச்சுட்டா தனித்தனியா இருக்குல்ல அப்படின்ட்டு.
5: முதல், முதல்வன், முதிர்.
2: அழகு அழகு, நிறைய சொல்லிட்டீங்க.
1: என்ன ஒரே படம் பேரா சொல்றீங்களே, வார்த்தைனா அப்படி தமிழ்.
5: முடிவு, முன், முகம்,
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
3: சொல்லுங்க.
2: நாளை நமதே.
3: நாளை நமது.
2: மாலை இல்லங்க, நாளை.
3: நாங்கள், நன்மை.
2: நான் நெடில்ல சொல்லிருக்கேன், நீங்க குறில்ல சொல்லக்கூடாது. நெடில்ல சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் சொன்னதே கரெக்ட்.
1: நாங்கள்
2: ரெண்டு சொல்லிட்டீங்க, நாசம் சொல்லிட்டீங்க, நாங்கள் சொல்லிட்டீங்க. என்ன ஒண்ணு சொல்லுனா நீங்க வின்னு.
1: என்ன பாடல்? என்ன பாடல்? மதுரை திரைப்படத்திலிருந்து தான், மதுரை.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: நேரம் 10:41 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட்கோ நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். கெட்செட்கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாடி இருக்கோம் அப்படின்னா வார்த்தை விளையாட்டு தான் விளையாடி
2: இருக்கோம். அதாவது வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஸோ அந்த வார்த்தையில ஆரம்பிக்கிற முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவங்க 3 வார்த்தை சொல்ல போறாங்க.
1: ஆமா, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும், கலந்துக்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986 அல்லது 2952 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு நீங்க இணைப்புல வரலாம்.
2: கண்டிப்பா நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம், மஞ்சள் எம்பெருமாள் பேசுறேன்.
2: உங்க எம்பெருமாள்
3: அதாவது காலால ஒரு இது இருக்கு, தமர்வூகம்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது இருக்குல்ல தமர்வூகம், சின்ன வயசுல தமிழ் புத்தகமாங்க காலால தமர்வூகம்.
2: அருமை அருமை, நல்ல தகவலுக்கு நன்றி. அண்ட் உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
3: சொல்லுங்க சொல்லுங்க.
2: மாட்டு வண்டி,
3: மாட்டு வண்டி, மாடு, மாற்று, மாட்டு திருநாடு, மாலை,
2: அழகு, ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், கேக்குதுங்களா?
4: வணக்கம் சார், ரெண்டு பேருக்கும் வணக்கம் சார்.
2: ஓகே,
4: பெருங்குளம் வள்ளி.
2: ஓகே, என்ன என்ன வள்ளி சொன்னீங்க?
4: பெருங்குடி, சென்னை பெருங்குடி.
2: ஓகே, பெருங்குடியில இருந்து வள்ளி பேசுறீங்க, உங்களுக்கான வார்த்தையை கொடுத்துடலாமா? அருமை அருமை. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், உங்க பேர், எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே கண்ணன், உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? கண்ணன், அதான் அதான் வார்த்தை
5: கண்ணன்.
2: இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வார்த்தையில தொடங்குற முதல் எழுத்துல இருந்து நீங்க 3 வார்த்தை சொல்ல போறீங்க.
5: கண்ணன் பேர்ல அப்ப அதே காதல் இல்லாம இருக்கணுமா? கண்ணன், கர்ண, கண்ணன், கனவு, கதவு.
2: ஓகே அருமை, ரொம்ப நன்றி, நல்லா விளையாடுனீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்
6: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
6: வணக்கம், நான் திருவான்யூர் மீரா மேடம்.
1: மீரா மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: நல்லா சூப்பரா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்,
1: நல்லா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
2: வாடிவாசல்.
6: அப்போ வான்னு சொல்லணுமா நானு?
2: ஆமா, வாநெடில்.
1: எல்லாரையும் வரதா சொல்லுவோம், போன்னு சொல்ல மாட்டோம்.
6: வானகம், வாழ்வு, வாடிக்கை.
2: போதும் போதும், நல்லா சொன்னீங்க,
1: நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்து நீங்க வணக்கம்.
7: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: சைதா பேல்ல ஆனந்த் மேடம், இருவருக்கும் காலை வணக்கம் மேடம்.
1: ஆனந்தா?
7: ஆமா மேடம்.
1: வணக்கம் வணக்கம் சார், வணக்கம் ஆனந்த், ஆனந்தமா சொல்றீங்க.
7: சொல்லுங்க மேடம்.
2: ஆனந்த், உங்களுக்கான வார்த்தை கைதி.
7: ஹலோ,
2: உங்களுக்கான வார்த்தை கைதி. ஆனந்த்,
7: காரு உள்ள சார், வேகமா சொல்லுங்க.
1: கைதி, கைதி,
7: கையா,
1: கைதி அப்படி சொல்லுவோம்ல.
7: ஐயோ மேடம், சரியா காரு.
2: சரி ஓகே, இணைப்பு சரியா கிடைக்கல போல அவருக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் சார், ரெண்டு பேர் தான் இருக்கும், நீங்க 3 வணக்கம் சொன்னீங்க, உங்களுக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டீங்க. உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
8: நுங்கம்பாக்கம் டேக்பான் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி. ஜி போஜராஜன் பேசுறீங்க?
2: போஜராஜன், உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
8: சொல்லுங்க ஐயா.
2: கைதி,
8: கைதி, கண்ணா, கைதி மட்டும் தான் சொல்லல, கை கை
2: இல்ல இல்ல, காக்கா கீக்கில நீங்க எது வேணா சொல்லலாம்.
8: கை, கை ஓசை, கை கடிகாரம், அப்புறம் வந்து
2: போதும், 3 வார்த்தை சொல்லிட்டீங்க, வெற்றி வெற்றி எல்லாம் வந்தாச்சு உங்களுக்கு, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர்
9: ராஜலட்சுமி.
2: ஓகே ஓகே ராஜலட்சுமி, உங்களுக்கான

0: வார்த்தை சொல்லலாமா?
1: முன்னேற்றம்,
0: முயல். அழகு அழகு, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தமிழ் மொழிக்கும் லோகேஷ் சாருக்கும் திருவிட்டூர் பத்மாவதி. வணக்கம் சார்.
3: வணக்கம் பத்மாமா, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறமா. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
3: ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா?
2: சொல்லணும்.
3: உங்களுக்காக வந்து நாங்க ஆஃபர் கொடுக்கறோம், சொல்லுங்க. நீங்க குறில் மீல கூட சொல்லலாம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. மிளகாய், அப்புறம்
2: கண்டிப்பா
0: நம்ம அடுத்து வந்து அடுத்து வர நிகழ்ச்சிகள்ல நம்ம அதை விளையாடுவோம். ஓகே, இப்ப அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
4: சொல்லுங்க.
0: மருதமலை.
3: கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒரு வார்த்தையை வந்து நாங்க சொல்லுவோம். ஸோ அதில் தொடங்குற முதல் எழுத்துல இருந்து மூணு வார்த்தையை நீங்க சொல்லணும். அந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்கிறோம். தமிழ் மொழியும் என் கூட இருக்கிறாங்க. அண்ட் நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யா, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாங்களா? ஓகே, நித்யா. நித்யா அதான் வார்த்தை.
1: அதே தானா? நித்யா, நிஷா, நிம்மதி, நிஜம்.
0: ஓகே, எழுதி வச்சிட்டீங்க போலயே. இவன் இதுதான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு
1: நினைக்கவே இல்ல. நான்
0: ஓகே, இருந்தாலும் அழகா விளையாடுனீங்க, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ஓகே, உங்க
3: பேர் என்ன சொன்னீங்களா?
0: நல்லா இருக்கேன். உங்க பேர் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க.
2: தஞ்சாவூர்ல இருந்து ஜெயா பேசுறேன்.
0: ஜெயா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: முத்து.
2: ஹலோ.
0: முத்து, முத்து,
3: முத்துக்கு முத்தாக பெருசா போது அப்படிங்கிற மாதிரி.
0: ரொம்ப அழகா விளையாடுங்க, நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர்,
3: வணக்கம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா ஜெயசீலன்? உங்களுக்கான வார்த்தை வந்து இன்று. இன்று,
4: இன்று, நேற்று, நாளை.
3: படம் பேரு கேக்கல, ஈல தொடங்குற வார்த்தைய சொல்லணும் நீங்க.
0: அருமையா, ரொம்ப அழகா விளையாடுனீங்க,
3: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில வந்து நம்ம இருக்கோம் இல்லையா, அதனால வந்து நிகழ்ச்சியோட நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் விருப்பம் தான். ஆனா

0: பண்ணுறது வந்து நேரம் பத்தலை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு மணி நேரம் அழைப்பு பேச முடியல அப்படின்ற வருத்தப்படவே வேண்டாம். அடுத்த ஒரு மணி நேரம் நீங்கள் லோகேஷ் கூட வந்து கால் பண்ணி வந்து தாராளமாக வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிளம்ப, நான் ரெண்டு பேரும் இல்லை, நான் மட்டும் இப்போதைக்கு கிளம்புறேன், லோகேஷ் வந்து உங்கள் கூட அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவார். உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக மாறுகிறார்கள். உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தில் வலிமை மிக்க மனிதர்களாக மாறுகிறார்கள் என்ற வரிகளோட இன்றைய நிகழ்ச்சி அப்படியே நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: லோகேஷ்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பில்லா திரைப்படத்திலிருந்து பா விஜயோட வரிகள, விஜய் யேசுதாஸ் குரல், யுவன் சங்கர் ராஜா இசையில பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக

மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ் தான். உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் வந்து இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா பொழுது போறதே தெரியாது, நம்ம நேரம் வந்து போயிருக்கிறதா, எத்தனை மணி ஆச்சுன்னே தெரியாது. உட்காந்து அவங்களும் வந்து அப்படியே வேற வேற டாபிக்ல பேசிட்டே இருப்பாங்க, நம்மளும் மெய் மருந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா. அவங்க நண்பரா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது ஒருத்தவங்க பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப அவ்வளோ அழகா பேசுவாங்க, நமக்கு பொழுது போறதே தெரியாது. அப்படின்னா அது யார் அப்படின்றத கால் பண்ணி என் கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலா சென்னை 28 படத்துல இருந்து உன் பார்வை அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. விஜய் எஸ்தாஸ் பாடின பாட்டு, வாலி வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 11:09 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, யார் ஒருத்தர் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பொழுது போறதே தெரியாது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில முதல் நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்கள்ட்ட உட்கார்ந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், பொழுது போறதே தெரியாது அப்படின்னா அந்த நபர் யாரு? உங்க பேத்தியா? என்ன பேசுவாங்க அப்படி உங்கள்ட்ட?
1: விளையாடுறதா, கொஞ்சம்தா, அவங்க என்ன கடிக்கிறதா செய்யறதா,
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: கலா சொல்லுங்க.
0: ஆக்சுவலா உங்க வாழ்க்கையில இவங்க கூட

0: உட்காந்து பேசினா பொழுது போறதே தெரியாதுன்னா யாரு?
1: எங்க அக்கா பசங்க
0: என்ன பேசுவீங்க, எதை பத்தி பேசுவீங்க? உங்களுக்கு அந்த நேரம் போறதே தெரியாது இல்ல? நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், கேட்டு ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எப்பெல்லாம் வந்து ஒருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பொழுது போறதே தெரியாது அப்படின்னு இருந்திருக்கும்ல, அந்த நம்பர் யாரு?
2: நானே பேசுவேன் சார். இது மாதிரி என் கூட பேசுனாலே எல்லாருக்கும் போயிட்டு போவேன் சார்.
0: அப்படியா, என்ன பேசுவீங்க அப்படி?
2: எல்லாம் ஜாலியாக சினிமா கதை, பாட்டு, அப்புறம் விளையாட்டு, பழைய நினைவுகள் எல்லாம் பேசினுப்போம் சார். அட்டகாசமாக போயிட்டு போவாங்க, அவங்களே சொல்லுவாங்க.
0: சரி,
2: ராஜசேகர் உங்கள்கிட்ட பேசணும், போயிட்டு போகிறதே தெரியலப்பா அப்படின்வாங்க.
0: ஓகே ஓகே, அந்தளவு நீங்கள் கலகலன்னு வச்சுப்பீங்க நிறைய விஷயங்கள்.
2: மனசு சுத்தமாக இருக்கு, பிரெயினும் சுத்தமாக இருக்கும் சார்.
0: அழகுங்க, அழகு, இதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க சரிங்களா?
2: தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். ஓகே, அதாவது நான் மறுபடியும் தலைப்பு என்ன பற்றி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்ற சொல்லிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் வந்து இவங்க கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அப்படின்னா அந்த நபர் யாருன்னு கேட்டுட்ருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள், உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: குயில் கோபி.
0: என்னங்க?
3: குயில் கோபி.
0: ஆ சொல்லுங்கள் குயில் கோபி. ஆக்சுவலாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இவங்க கூட இருந்தால் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாதுன்னா யார்?
3: தாத்தா ஒருத்தர், எங்கள் பெரியப்பா ஒருத்தர், ரெண்டு பேர்த்தையும் பேசுனா போகிறதே தெரியாது, டைம் போகிறதே தெரியாது.
0: ஓகே, அப்படி எதை பற்றி பேசுவாங்க?
3: அதாவது விவசாயத்தை பற்றி பேசுவாங்க, நாடகங்கள், கவிதைகள், பாடல்கள் பற்றி பேசுவாங்க. ஒன்று வந்து பேசும்போது காமெடி, ஒன்று எது ஏற்றாலும் எனக்கு ஒரு கதை சொல்லி அவங்க பேசி பேசுவாங்க, தெரியவே தெரியாது.
0: சரி சரி, ஸோ அதனால அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது இல்லையா?
3: நேரம் போகிறதே தெரியாது. அது பெரிய போகிறது நாடகம், மேடை நாடகங்கள் நடிக்கிறது. அவர் ஊர்களுக்கெல்லாம் போடுறது எப்படி, ஒரு ஊரா எப்படி என்னென்ன பற்றி நடிக்கிறவங்களை பற்றி எல்லாம் கேட்பாரு.
0: சரி,
3: தாத்தா விவசாயி பற்றி சொல்லி இருப்பாரு.
0: சரி,
3: அவர் ரெண்டு பேரும் இப்போ இருந்தாலும் தெரியும், டைம் போடவே தெரியாது. அதுக்கப்புறம் கூட நைட் பத்தாடு பன்னெண்டு கூட ஆனாலும்.
0: அழகு அழகுங்க, ரொம்ப நன்றி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ.
4: வணக்கம்.
0: வணக்கம்மா, கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ.
4: ஹலோ
0: மா, கேக்குது, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது யாரு?
4: என்னோட கிராண்ட் சைல்ட், அது வந்து ரொம்ப நல்ல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க.
0: சரி,
4: நம்ம ஏதாவது சொன்னோம்னா கிளாஸ் குவஸ்டின் கேட்பாங்க. ஒரு நாலு ஃபோர் இயர்ஸ் அப்படி இருந்து அதுக்கு நம்ம ஆன்சர் தயாரா வச்சுட்டு அவங்க கிட்ட பேசணும்,
0: அந்த மாதிரி
4: அந்த மாதிரி பேசணும். அப்புறம் டீச்சர் வந்து என்ன ரொம்ப கலந்தாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும் போது நேரம் போறதே தெரியாது ராதாஸ் பத்தி பேசும்போது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப என்னோட மறக்க முடியாது, அது நம்ம பிடிச்ச விஷயம் அது.
0: அழகு அழகு, ரொம்ப அருமையா சொன்னீங்க, அழகாகவும் சொன்னீங்க, நன்றி. அண்ட் இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வந்து இவங்க கூட இருந்தா எனக்கு வந்து நேரம் போறதே தெரியாது அப்படின்னா அந்த நபர் யாரு? அப்படி என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்றத கால் பண்ணி என் கூட நீங்க சொல்லலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. கால் பண்ணி அந்த நபர் யார் அப்படின்றத எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப நிகழ்ச்சியில தோரணை படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, பட்டுச்சா பட்டுச்சா, அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. விஜய் எஸ்தாஸ் மற்றும் ஜனனி பாடிய பாடல், கபிலன் வரிகள்ல மணி சர்மா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 11:20 ஆயிட்டிருக்கு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 11:20 ஆயிட்டு இருக்கு. இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, யார் ஒருத்தர் கூட இருந்தீங்கன்னா பொழுது போகிறதே தெரியாது அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார், என் பேர் மாயா.
0: மாயா சொல்லுங்க.
1: நான் சார் நான் அண்ணா நகர்ல இருந்து கால் பண்றேன் சார்.

0: சொல்லுங்க, யார் ஒருத்தர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொழுது போறதே தெரியாது.
1: சார் எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் சார், எனக்கு
0: ஃப்ரெண்டுங்களா?
1: பேர் ஆமா சார்.
0: ஓகே,
1: பிகாஸ் பொழுது போறதுன்றத விட எனக்கு அவங்க ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டரா தான் இருக்காங்க. மோட்டிவேட்டர், வெல்விஷர். ஏன்னா இப்ப என்ன சொல்றது, இப்ப நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட நானும் நல்லா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி கூட்டு போறதுன்றது பெரிய விஷயம்.
0: அது
1: வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ பொழுது போறது அப்படின்றது இருக்கு, பட் ஆல்சோ இட்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தட். எனக்கு அதனால இந்த ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் வந்து சிவசூர்யா.
0: ஓகே, பொழுது போறது மட்டும் இல்லாம நல்ல நல்ல விஷயங்களையும் கத்துக்க முடியுதுன்னு சொல்றீங்க.
2: கலக்கலன்னு இருக்கிறது தான் அது பிடிக்கும். அதுதான் பொழுதுபோக்கு. ரேடியோ எஃப்எம்லயும் எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது லைன், அவ்வளவுதான்.
0: அருமை அருமை, அதான் கிடைச்சிருச்சு. ரொம்ப அழகா உங்க பதிவை சொல்லி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன்,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் பார்த்திபன், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இவங்க கூட இருந்தா பொழுது போறதே தெரியாதுன்னா யாரு?
3: ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வந்து என் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு சார்.
0: சரி,
3: எதுவா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவான், டியூஷன் போனா கூடவே இருப்பான். அது அது பேசுறது டைம் போறதே தெரியாது, ஸ்கூல் எப்போ கிளாஸ் முடியும்னே தெரியாது, அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். இப்ப வந்து இப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது, கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சு.
0: சரி,
3: இப்ப ஸ்கூலுக்கு என் பையன் மூலமா ஃப்ரெண்ட் ஆயிட்டான்.
0: ஓகே,
3: அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு. அப்புறமா அவனும் அது கோவில்ல பூசாரியா இருக்காரு, பூசாரி இருப்பான், நல்லா பேசுவான், பழகுவான்,
0: ஹெல்ப்
3: பண்ணுவான். அது மாதிரி ஃப்ரெண்டு, அப்புறம் இப்ப வந்து அவன் இப்ப ரொம்ப பாக்க முடியல. இப்ப கடையாண்ட ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காரு, எதிர்க்கவே எங்க வீட்டு எதிர்க்கவே, அவரு இப்ப ஃப்ரெண்டு. நைட் ஆனா 11 மணி வரை பேசிட்டு
0: இருப்போம்,
3: தெரியாது, சும்மா உட்காந்துனே ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி கடையில கஸ்டமர் வந்தாங்க, எது வந்தாரு அவரு சொல்லுவாரு, நம்ம கேட்டு அப்படியே பேசிட்டு போறதே தெரியாது, மணி போறதே தெரியாது.
0: அழகு அழகு, ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க, நன்றிங்க.
3: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். ஐயா
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து இவங்க கூட இருந்தா பொழுது போறதே தெரியாதுன்னா யாரு?
4: என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரெண்டு விஷயங்களுக்காக ரொம்ப பிடிக்கும். நல்ல பயனுள்ள சில விஷயங்கள்ல நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க கூட பேசினோம் அப்படின்னா நிறைய கத்துக்கிறதுனால டைம் போறது தெரியாது. ரெண்டாவது, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, லைஃப்க்கு உகந்த சில விஷயங்கள், நீ இப்படி செய் அப்படி செய், செஞ்சக்கூடிய தவறுகள் என்ன, நீ இந்த தவறை எப்படி திருத்திக்கலான்னு. ஸோ செல்ஃப் க்ரூம் பண்றது, நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுனாலயும், நிறைய பயனுள்ள விஷயங்கள்
0: நேரம் போறதே தெரியாது.
5: சார் எனக்கு ரேடியோ ஃப்ரெண்டு தான் சார், எஃப்எம் நேயர்கள் தானுங்க.
0: சரி,
5: அடிக்கொடுத்தா ஆளுக்கு ஆள் பேசிக்குவோம், அதே சமயம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தரத்தையும் பத்தி பேசிக்குவோம்.
0: சரி,
5: எனக்கு ரொம்ப பொழுதுபோக்கு எஃப்எம் ரேடியோ நண்பர்கள் தான் சார்.
0: சூப்பருங்க சூப்பருங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நன்றி உங்களுடைய பதிவிற்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம், வணக்கம், லோகேஷ் புன்னேரி கேகனல இருந்து கலில் அகமது பேசுறேன்.
0: சொல்லுங்க கலில் அகமது, உங்க வாழ்க்கையில வந்து இவங்க கூட பேசினா பொழுதே போக, பொழுது சூப்பரா போகும்னா? அது
6: ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க, சும்மா பேசிட்டே இருப்பேன். அதனால என் கடையில வந்து நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேர் உக்காந்துதான் இருக்காங்க. மச்சி கடையில பொழுதே போல அவங்க கிட்ட வந்து உக்காந்துக்கிறேன்னு, ஏன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னால பல வாய்ஸ்ல பேசுறதுனால
0: அவங்க ரசிச்சிருப்பாங்க.
6: நிறைய வாய்ஸ்ல கிளம்பி எப்படி இருக்க அது வாய்ஸ் மாத்திட்டே இருப்பேன், ஒரு பசங்களை சிரிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப
0: ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நன்றிங்க.
6: நல்ல நன்றிங்க.
0: நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், பெரம்பலூர்ல இருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க காமராஜ், உங்க வாழ்க்கையில இவங்க கூட இருந்தா ரொம்ப நேரம் போறமே தெரியாதுன்னா யாரு?
1: எனக்கு வந்து என்னோட தாத்தா தான் சொல்றேன்.
0: சரி சரி.
1: அவங்க வந்து பாத்தீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து மகாபாரதம் ராமாயணத்துல உள்ள கதைகள்ல உள்ள கருத்துக்களை சொல்லி சொல்லுவாங்க.
0: ஓகே.
1: அப்ப வந்து எனக்கு வந்து அது வந்து நேரம் போறதுன்னு தெரியாது. அது சொல்ல கருத்துக்களை உள்வாங்கல ரொம்ப நல்ல மகிழ்ச்சியா இருக்கும்.
0: அருமைங்க, அருமைங்க. இந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வந்து யார் ஒருத்தர் கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறேன். ஸோ கால் பண்ணி நீங்க என் கூட ஷேர் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம நிறைய பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருது, சுந்தரபாண்டியன் திரைப்படத்துல இருந்து காதல் வந்து, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. ஹரிச்சரன் பாடிய பாடல், என் ஆர் ரகுநாதன் இசையில் கேட்டு இணைந்திருங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: நேரம் 11:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, உங்க பேர் எங்கன்னு பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி,

0: சொல்லுங்க, யார் ஒருத்தர் கூட இருந்தா உங்களுக்கு பொழுது போறதே தெரியாது.
1: எங்க அண்ணி கூட இருந்தா பொழுது போறதே தெரியாதுங்கப்பா.
0: ஓகே, அண்ணன் என்ன சொல்லுவாரு?
1: எங்க அண்ணனோட மனைவி மஞ்சுளா பேரு. அவங்க வாய திறந்தாலே நகைச்சுவைதான் அவங்ககிட்ட. ரொம்ப ஒரு நகைச்சுவையாவும் சிரிப்பாவும் ஜாலியாவும். என் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் மருமக இருக்கதான் என் பிள்ளை, என்ன பொம்பளை பிள்ளைய மூணு பேரு. அப்ப அத்தை அத்தை வந்தாலே ஜாலி தான் அப்படிம்பாங்க. நாங்க அங்க போனோம்னாலே பேசுறதே அப்படி நேரம் போறதே தெரியாது. அவ்வளவு ஜாலியா நகைச்சுவையா சந்தோஷமா. அப்ப நான் சொல்லுவேன், அண்ணி இன்னும் ரெண்டு நாளைக்கு இருங்க அண்ணி, அவளையெல்லாம் மறந்து போயிருது இங்க இருக்கும்போது
0: அப்படின்னு.
1: ஆமா, வேற வேலை இல்ல, அவங்க அண்ணன் இங்க சண்டைக்கு வந்துருவாரு அப்படிம்பாங்க. அவங்க பேசுற விதமும் அவங்க பேசுற அழகும் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அங்கப்பா எத்தனை பறந்து ஓடக்கூடிய அந்த தன்மைய எங்க அண்ணி வளர்த்திருக்காங்க. அவங்க எனக்கு மட்டும் இல்ல, எங்க அவங்க இருக்கிற கிராமத்திலயே பனசர் கடை வச்சிருக்காங்க. அதனால அவங்கள தேடி தேடி வருங்க கனங்கபுரம். அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அப்படி மனசு லேசாயிருது அப்படின்ட்டு. அது மாதிரி எங்க அண்ணி எனக்கு சிறந்தவங்களா பழகிறாங்க.
0: அழகு அழகு, ஒரு அண்ணிய வந்து இவ்வளவு நேசிச்சு இவ்வளவு அற்புதமா சொன்னீங்க, நன்றிங்க. ஓகே, அண்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து பேசினா பொழுது போறதே தெரியாது இல்லையா, அது யார் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நுங்கம்பாக்கம் டேக்மாட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம்
0: போஜராஜன், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது
2: யாரு? என் மனைவி தான், என் கூட இருந்தாலே டைம் போறதே தெரியாது.
0: ஓ அப்படியா, சரி. என்ன சொல்லுவாங்க, என்ன பேசிப்பீங்க?
2: என்ன பேசினாலும் சிரிக்க வைப்பா, சிந்திக்க வைப்பா. ரொம்ப அறிவு ஜாஸ்தி அவளுக்கு.
0: ஓகே ஓகே, சோ அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது இல்லையா?
2: தெரியாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு.
0: நன்றிங்க நன்றிங்க. இந்த மாதிரி வந்து மனைவிய நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, சொந்தக்காரவங்க நண்பர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், ஆதிரியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது யாரு?
3: என்னோட ஃப்ரெண்டு மேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு.
0: சரி,
3: அவங்க அவங்ககிட்ட பேசும்போது அதாவது அப்டேட்டட் இப்போ நடக்கிற நியூஸையும் பேசுவோம், அதுக்கப்புறம் பழசெல்லாம் பேசிட்டே இருப்போமா, அர்த்தம் இல்லாம அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிக்குவோம். என்ன பேசணும் ஒண்ணுமே புரியல, இது எல்லாம அரசியல இருந்து எல்லாமே பேசுவோம். ஜாலியா உள்ளது, ட்ரெஸ்ஸிங்ல இருந்து சாப்பாடுல இருந்து ஆரம்பிக்கிறது, குக்கிங் எல்லாமே போட்டு என்னது இது கடம்பை மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மூணு மணி நேரம் பேசுவோம். சூப்பருங்க
0: சூப்பருங்க, இன்னும் தொடர்ந்து அவங்க கூட நிறைய நீங்க பேசிட்டு சந்தோஷமா இருக்கணும் சரிங்களா? நன்றிங்க. இந்த மாதிரிதான் நண்பர்களை சில பேர் சொல்றாங்க, உறவினர்களை சொல்றாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யார் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசினா நெருக்கமா வந்து நேரம் போறதே தெரியாதுன்னு கேட்டு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும் பத்மாவதி, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அந்த நபர் யாரு? உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னு அது
4: யாரு? என் வாழ்க்கையில வந்து எப்பயுமே காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10-11 மணி வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டே எனக்கு எப்பவும் தான் சார்.
0: அழகா சொல்லிட்டீங்க, வானொலி தாங்க, வானொலி கேட்டே இருந்தாலே போதும் எனக்கு வந்து அந்த நேரமே போறது தெரியாது. ரொம்ப அழகா வந்து நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கணும்ன்றத சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா நேரம் போறதே தெரியாதுல்ல, அது யாருன்னு சொல்லி நீங்க கால் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்காக காசி திரைப்படத்துல இருந்து ஆத்தோரத்தில அந்த பாடம் தான் வருது. ஹரிஹரன் பாடிய பாடல் புலமை பித்தன் வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரமுடிவாளர் சந்தையில இருந்து பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட இருந்தா பொழுது போறதே தெரியாதுன்னா அது யாரு
1: ஐயா? எல்லாம்

0: நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரமுடிவாள செந்திலங்கோ பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட இருந்தா பொழுது போறதே தெரியாதுன்னா அது யாரு
1: ஐயா? எல்லாமே ஒரு சிலருக்கு நேரம் தாங்க ஐயா. இப்ப நீ நிகழ்ச்சி நல்லா நடத்திட்டு இருக்கீங்க, சூப்பரா நடத்துறீங்க.
0: சரிங்க,
1: ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்கலாங்க ஐயா.
0: சரிங்க,
1: அதுக்கு மேல என்ன போர் அடிச்சிடும்ல?
0: ஆமா,
1: அதே மாதிரிதான். இது என்னன்னா எதுவும் கடந்து போவங்க ஐயா. இப்ப எதா இருந்தாலுமே பிரியாணி சாப்பிடறோம், நல்லா இருக்குது. ஒரு பிளேட் சாப்பிடலாம், ரெண்டு பிளேட் சாப்பிடலாம், அதுக்கு மேல சாப்பிட்டா தோட்டிடும்ல?
0: அருமையா சொன்னீங்க, அருமையான ஒரு வரிகளை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க
2: சார்? ஈரோட்ல இருந்து தங்கவேலுங்க சார்.
0: ஈரோட்ல இருந்து தங்கவேல். சொல்லுங்க தங்கவேல், என்ன யார் கூட இருந்தா உங்களுக்கு வந்து நேரம் போறதே தெரியாது?
2: ஆமா, முதல்ல வந்து நண்பர்கள் நாங்க 4 பேர் இருந்த ஒற்றுமையா இருந்தோம்.
0: சரி,
2: அவங்களோட பேசிட்டு இருக்கப்ப நேரம் போறதே தெரியாது. என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு அப்படின்னு சொல்லி, என்ன பேசும் ஏது பேசுவோம்னே தெரியாது.
0: சரி,
2: இப்ப வந்து இப்ப ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க அவங்க பேர் வந்து Facebook, Instagram, YouTube. இவங்களோட இருந்தோம்னா நம்மளுடைய நேரம் போறது தெரியுது இல்லைங்க.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? ஓகே, இல்லை. அண்டு இந்த மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் யார் கூட இருந்தால் உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இருக்கலாம், யார் கூட இருந்தால் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது, அவங்க வந்து அவங்க கூட பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா அது யாருன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம் சார். வணக்கம், ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து யார் கூட பேசுனா நேரம் போகிறதே தெரியாது? யாருங்க?
3: என்ன
0: வயசாகுது
3: அவங்க பசங்களுக்கு எல்லாம்? 6 வயசு 4 வயசு. அவங்க மலையில பேசுறது, நம்ம பேசுறது, நம்ம தமிழ் இடையில வரும், அவங்க மலையாளம் பேசுவாங்க. அதெல்லாம் அதுலயே ஜாலியா இருக்கும். அவங்க சம்மாசா பேசுவாங்க, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்றது நமக்கு புரியாது.
0: அழகு அழகு,
3: அது ஒரு இதே இதுவா இருக்கும். ஆனா உயிரே விடுவாங்க சார், உயிரே பசங்க வந்து உயிரே விடுவாங்க.
0: சரி,
3: அதுலயே நல்ல நேரம் போறதே போது கொஞ்சம் எப்படிதான் நேரம் போதுன்னே தெரியாது.
0: ஓ, அந்த மாதிரி இருக்கும்.
3: அது மாதிரி பசங்க அதே மாதிரி இப்ப தாத்தானா அச்சசாதான் அது வரைக்கும் அவங்க அம்மா குளிப்பாட்டுவாங்க, அவங்க அப்பா குளிப்பாட்டுவாங்க, நான் வந்துட்டேன்னா அச்சசாதான் குளிப்பாட்டினுவாங்க சார்.
0: அழகு அழகு அழகு, இதுவே இதை விட போதும் நேரம் அதுலயே போயிருமே இல்ல?
3: போயிட்டு சார். ஆமா சார், 4 நாள் நான் இப்ப 4 நாள் எப்படிதான் போறதுன்னு வர்றதுக்கே மனசு வர்றது. அது
0: மாதிரி
3: சார்.
0: சிறப்புங்க, ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. ஸோ இதே மாதிரி உங்க வாழ்க்கையில யார் ஒருத்தர் கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது அப்படின்றத கால் பண்ணி நீங்க என் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-298-6-0038, இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து தெனாலி படத்துல வந்து ஆலங்கட்டி மலை, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. கமல்ஹாசன், சுஜாதா, ஸ்ரீனிவாஸ், பேபி சிலோனி இணைந்து பாடிய பாடல். கலைக்குமார் வரிகள்ல ஏஆர் ரகுமான் இசையில கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 11:50 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஆ வணக்கம்.

0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மகேந்திரன் பேசுறேன்.
0: மகேந்திரன், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில வந்து இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது யாரு?
1: என்னோட வாழ்க்கையில என்னுடைய நண்பர்கள் தான் சார்.
0: சரி சரி, என்ன பேசுவீங்க அப்படி? நண்பர்கள் எல்லாம்
1: நண்பர்களோட நிறைய விஷயம் பேச
0: வச்சேன்.
1: அவங்க கூட இருந்தாங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டாவது, பகிர்ந்து கூட எதெல்லாம் நம்ம வெளில சொல்ல முடியாதோ அதெல்லாம் நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லலாம். அது முன்னாடி. இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி, என்னுடைய தோழி, என்னுடைய சைல்ட்ஹுட் தோழி எல்லாம் இருக்காங்க, நண்பர்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் இன்னும் நான் இது பண்ணுவேன். அதெல்லாம் தவிர என்னுடைய மனைவி தான் சார் இப்போதைக்கு கரண்ட்ல.
0: அழகு அழகு, மனைவிய நல்ல ஒரு தோழி தானே. ஸோ அவங்க கிட்டையும் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறது தவறல. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இது நன்றி ஊர் கணபதி சார்.
0: கணபதி, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது யாரு?
2: என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார்.
0: ஓகே, என்ன பேசிப்பீங்க நட்புக்குள்ள?
2: நட்புக்குள்ள பேசிப்போம், சினிமா கதை பேசுவோம், அதே சமயம் நாங்க விளையாடுவோம் செஸ் போர்டு.
0: அழகு.
2: தாய் பாஸ் ஒண்ணுமே தெரியும், சாப்பாடு டைம் போறதே தெரியாது.
0: சரி சரி,
2: பத்தி எடுக்காது, விளையாட்டு மேலேயே இருக்கும்.
0: ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஒற்றுமையா விளையாடிக்கிட்டே இருப்பீங்க கலகலன்னு. வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, இவங்க கூட இருந்தா பொழுது போறதே தெரியாதுன்னா அது யாரு?
3: என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பொண்ணு,
0: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
4: எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, இவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியாதுன்னா அது யாரு?
4: அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு ஏழுமலைன்னு சொல்லி, அவர் பசங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க வந்து காலையில இந்த ஸ்கூலுக்கு போறதுக்குள்ளயும் ஒரே அமங்கலம் பண்ணுவாங்க, அமங்கலம் பண்ணுவாங்க. இவர் கடை வச்சிருக்காரு, கடையில போய் உட்காந்துட்டேன்னா நேரம் போறதே தெரியாது. ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் லீவ் அன்னைக்கும் ஃப்ரீயா வந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்போம்.
0: சூப்பருங்க. அதாவது கிடைக்கிற கேப்ல எல்லாம் அவர் கடையில போய் உட்காந்துரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கூட நேரம் செலவிடும் நிறைய நண்பர்கள், உறவினர்கள் கூட. நீங்களும் நிறைய நேரம் செலவிட்டு உங்க வாழ்க்கையை, இருக்கிற நாட்களை மகிழ்ச்சியா மாத்திக்கோங்க. இதோட வந்து நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் வந்து உங்களை திரைக்காலம் நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காதல் திரைப்படத்துல இருந்து உனக்கென இருப்பேன், அந்த படம் தான் கேட்க போறீங்க. ஹரிச்சரன் பாடிய பாடல், நாமுத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி 1 நிமிடம். இனி கேட்கலாம் பாரத பிரதமர்.

0: நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் மக்களின் வளர்ச்சியை பொறுத்தது. குறிப்பாக பெண்களின் கல்வி, பாதுகாப்பு மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டமாகும். சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் 2015 இந்திய அரசால் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்காக பெற்றோர்கள் சிறு தொகைகளை சேமிக்க ஊக்குவிப்பதாகும். இந்த திட்டத்தில் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் கணக்கு தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்க அனுமதி வழங்கப்படுகிறது. சில சிறப்பு சூழ்நிலைகளில் 2 குழந்தைகள் அல்லது 3 மடங்கு குழந்தைகளுக்கும் விதிவிலக்குகள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பு அம்சம் குறைந்த தொகையிலேயே சேமிப்பை தொடங்க முடியும் என்பதாகும். பெற்றோர்கள் ஆண்டுதோறும் குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கணக்கை செயல்பாட்டில் வைத்திருக்கலாம். மேலும் அரசு வழங்கும் வட்டி விகிதம் பொதுவான சேமிப்பு திட்டங்களை விட அதிகமாக இருக்கும். இதனால் நீண்ட காலத்தில் குழந்தையின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல தொகையை சேமிக்க முடிகிறது. சுகன்யா சமரிதி யோஜனா திட்டத்தில் வரி சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. முதலீடு செய்யப்படும் தொகைக்கும் அதனால் கிடைக்கும் வட்டிக்கும் மற்றும் முதிர்வு தொகைக்கும் வரி சலுகைகள் கிடைக்கின்றன. இது பெற்றோர்களுக்கு கூடுதல் நன்மையாக அமைகிறது. பெண் குழந்தைகளின் கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. பல குடும்பங்களில் பொருளாதார குறைபாடுகளால் பெண்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. குழந்தையின் உயர்கல்வி, தொழில்முறை படிப்புகள் மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு இந்த சேமிப்பு உதவியாக அமைகிறது. இன்றைய காலத்தில் பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படுத்தி வருகின்றனர். அவர்களின் கனவுகளை நனவாக்குவதற்கு பொருளாதார ஆதரவு அவசியமாகிறது. அந்த வகையில் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் பெண்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றன. இந்த திட்டம் சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளின் மதிப்பை சமூகத்தில் உயர்த்தும் ஒரு நல்ல முயற்சியாகவும் உள்ளது. பெண் குழந்தை குடும்பத்தின் சுமை அல்ல, சமூகத்தின் பலம் என்ற எண்ணத்தை இது மக்களிடையே உருவாக்குகிறது. நிறைவாக, சுகன்யா சமரிதி யோஜனா என்பது வெறும் சேமிப்பு திட்டம் அல்ல, அது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு ஆகும். பெண்களின் கல்வி, முன்னேற்றம் மற்றும் கனவுகளை நிறைவேற்ற உதவும் ஒரு சிறந்த அரசு திட்டமாக இது விளங்குகிறது. நாம் அனைவரும் பெண் குழந்தைகளை மதித்து அவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும். பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சுகன்யா சமரிதி யோஜனா திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
0: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 12:05 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு க்வெஸ்சன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ முக்கியமாக இதில் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். இன்னும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு விமன் ஹாய் ஸ்நேகிதே ப்ரோக்ராம் அப்படின்றதுனால விமனுக்கு மட்டுமே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.

ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே தானே வச்சேன், அதுக்குள்ளே எங்கே போச்சு, இது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வீட்டில் அடிக்கடி தேடுற பொருள் என்ன? ஸோ திருப்பி இந்த க்வெஸ்சன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த பொருளை நான் இங்கே தானே வச்சேன், வேறு எங்கே போச்சு, இது மட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வீட்டில் அப்படிங்கிற நீங்கள் தேடுற பொருள் என்ன அப்படின்னு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற நம்பருக்கு. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தவமாய் தவமிருந்து திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நேரம் 12 மணி 12 நிமிடம் ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்நேகிதிகளுக்காக நான் என்ன கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பொருளை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நான் வைக்கிறேங்க இந்த பொருளை, இங்கே தாங்க வைக்கிறேன், ஆனால் வேணுன்ற நேரத்தில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள். அதே மாதிரி இந்த பொருளை இங்கே தான் வச்சேன், அது எங்கன்னு எனக்கு தெரியல, இந்த பொருளை மட்டும் இங்கே வச்சா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பொருள் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல நினச்சிங்க அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-6-00-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. இனிப்புல நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி மாம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். ஓகே சொல்லுங்க.
1: நான் வந்து பேனாவும் சீப்பும், அந்த சீப்பு நான் எனக்கே சிரிப்பு வரும். குளிக்கிறதுக்கு முன்ன என்ன தடவிட்டு அந்த சீப்ப தலையில எடுத்து வச்சுட்டு பாத்ரூம்ல கொண்டுட்டு போய் டவலை வச்சுட்டு வந்து நம்ம தலை சீவி போட்டு வச்சிருப்பேன். வச்சுட்டு வந்துட்டு அவளை மறந்துட்டு தேடு தேடுன்னு
0: தேடுவேன். எனக்கு அப்பவே சிரிப்பு வந்துருச்சு.
1: ஆமா, பேனா வந்து நிறைய அங்கங்க இருக்கட்டும்னு வச்சா அவசரத்துக்கு ஏத்தம்னா அது எழுதாது
0: எழுதாது. ஐயோ, அதே மாதிரி அந்த பேனாவை யார்ட்ட கொடுத்தாலும் திருப்பி தர மாட்டாங்க அந்த பேனாவை.
1: அது அது அது அதுக்குதான் அப்பதான் சொல்லுவாங்க, பேனாவோட மூடிய நம்ம வச்சுக்கிட்டு பேனாவை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க.
0: எனக்கு
1: வந்து முடி கொஞ்சம் அதிகம், அந்த பெரிய கொஞ்சம் பெருசா இருக்கிற சீப்பு நான் வச்சிருப்பேன். 4-5 சீப்பு கிளீன் பண்ணி எல்லாம் வச்சிருப்பான். ஆம்பளை அவங்க தேடாத இருக்கட்டும், தலைசீவுற இடத்துல ஒழுங்கா அது இருக்கும். கிளீன் வச்சிருக்க பாருங்க அந்த சீப்பு. அப்புறமா அது கணக்கு போட்டு அந்த சீப்பை எடுத்தா அந்த இன்னொரு ஒரு பக்கம் பெரிய பல்லா இருக்குமா, அதை எடுத்து சீவோன்னு சீவுனா தலையில இருந்து சீப்பு கீழே விழுவோம்.
0: சரி சரி சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ
1: மேடம், தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், இன்னைக்கு என்ன டாபிக் மேம்?
0: என்ன டாபிக்கா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பெருமாள்பட்டில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேம்.
0: ஜெயலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு அந்த கேள்வி என்ன சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க மேம்.
0: ஓகே, இந்த ஒரு பொருளை நான் வச்ச இடத்துல இருக்கிறதே இல்லை, எப்ப பாரு இதை நான் வச்சுட்டு தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இதை மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வீட்டுல ஒரு கண்டிப்பா ஒரு பொருள் இருக்கும், அப்படி அந்த பொருள் உங்களுக்கு என்னது?
3: நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேங்க மேம். நான் வந்து அடிக்கடி வச்சுட்டு இந்த மொபைல் போன் இருக்கு
0: இல்லீங்களா,
3: பேசிட்டு துணி காய போட்டு போனா அங்கேயே வச்சுட்டு வந்துருவேன், இல்ல வாஷிங் மிஷின்ல துணி போட போனா அங்க வச்சுட்டு வந்துடுவேன், இல்ல கிச்சனுக்கு போனா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு ஹால்ல தேடுறது, இதே பெரிய வேலையா இருக்குங்க மேம். அந்த போன் அப்புறம் யாருக்கு போனையாவது அடிச்சு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரிதான் அந்த போன் எல்லாம் அங்கங்கேயே வச்சுட்டு தேடுறதா இருக்குதுங்க மேம்.
0: ஆமா கண்டிப்பா, இது வந்து நம்ம என்னது பசங்க

0: கூட சொல்லுவாங்க, ஏமா உனக்கு நான் கால் பண்ண இந்த துணி காய போட்டுக்கிட்டு இருந்தேன்டா மறந்துட்டேன், அந்த மாதிரி. அப்படிதானே நீங்க
1: ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஒரு பக்கம் இருப்போம், அது அப்புறம் அடிச்சுட்டே இருக்கும் தெரியாது கேட்பாங்க. அப்ப நாம அப்புறம் யாருக்காவது அடிச்சு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ஒரு டப்பால போட்டு வச்சோம்னா அந்த கருவேப்பிலை எந்த டப்பாவில வச்சேன்னு காலையில அவசர நேரத்துல தேடணும் பாருங்க, அந்த பிரிட்ஜுக்குள்ள தேடி தேடி இந்த டப்பாவா அந்த டப்பாவான்னு. அதனால மாத்தி மாத்தி இப்ப டப்பாவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா
0: வச்சிருக்கிறேன். இன்னும் சூப்பரா இருக்கும்ல,
1: கண்ணாடி
0: உங்களுக்காகவே ஒரு பாடல் அப்புறமா வந்துட்டே இருக்கு
1: கேட்டு.
2: அப்புறம் குழந்தை கேட்டுட்டு வரும் மேடம், அப்புறம் சாய் நானே வந்து கண்டு தூங்கிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சு அந்த ஞாபகம் வரும் சாய் வச்சிருச்சு. சாய் வீட்டுக்கு தம்பி தம்பி என் கழிச்சுட்டு இருப்பான், அதுதான் கஷ்டம் இது. நான் அவன் தான் கண்டுபிடிப்பான் சாய் வந்துருங்க,
0: நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா, அந்த சாவியை வந்து டூப்ளிகேட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க வீட்லயே. ஆனா அதையும் ஏதாவது ஒரு அவசரம்னாதான் எடுக்கணும், அதையும் எடுத்து இது எடுத்து வச்சிடக்கூடாது. ஏன்னா
2: நான் அதுதான் ஒரு காய் வச்சுக்கிறேன், காய் போயிடும் டைம் வேலைக்கு பச்சுடி போய் கத்துக்கணும், அப்புறம் நேரம் போய் நான் பஸ்ல போயிடணும், அதுதான் ரெடி பண்ணிடுவேன். கேட்டா
0: கேட்டா தருவாங்களான்னு சொல்றீங்களா? டூப்ளிகேட் சாவி வந்து நீங்க வண்டி எல்லாம் எடுத்துட்டு போயிடணும், உங்களோட லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்க பேரு ஊரு ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நீங்க தான் வாங்கினீங்கன்னு உங்க ஃபுல் டீடைல்ஸ் வாங்கிட்டு சாவி கொடுப்பாங்க, அதெல்லாம் தருவாங்க. ஏன்னா நால பின்ன பிரச்சனைன்னா அது தெரிஞ்சிடும், அப்போ உங்க டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க ரொம்ப கிளவரா இருப்பாங்க, உங்க டீடைல்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டு தான் தருவாங்க. அது சேஃப்டி தானே மேம் நம்ம வச்சுக்கிறது இல்லையா?
3: சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு, அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
4: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
5: she is a fantasy, shanana, oh oh.
4: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க, சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
6: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஸோ நேரம் 12:20 ஆகியாச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஐ திங்க் ராஜலட்சுமி மேம்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக ஒரு பாடல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க நான் என்னோடய ஃபோன் எல்லாத்தையும் மறந்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த பாடல், அவங்களுக்காக மட்டுமே கிடையாது, எல்லாருக்காகவே இந்த பாடல். இந்த பாடல் வந்து என்னன்னு நீங்கள் கேட்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த பாடல் பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி, வைரமுத்துவோட வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மானோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டிணைந்திருங்கள்.

0: நேரம் 12:27 ஆகிட்டுருக்கேன். இந்த வேலையில் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கான கேள்வி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த பொருளை நான் இங்கே தானே வச்சேன், அது மட்டும் எங்கே போச்சு, இந்த வீட்டில் இந்த பொருளை மட்டும் தேடினா மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். இணைப்பில் நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி மேம், எப்படி இருக்கீங்க?
1: தெரியலையா?
0: இப்ப நான் திருப்பி க்வெஸ்சன் சொல்லட்டுமா?
1: மூக்கு கண்ணாடி.
0: மூக்கு கண்ணாடி
1: போடுவேன்.
0: ஓகே.
1: அப்ப எங்கயாவது வச்சிருவேன், எவ்வளவு இருக்கோ அதுமே கடைக்குல இருக்கோ, இல்லன்னா அங்க உள்ள ரூம்ல எல்லாம் வச்சிருவேன். தேடுவேன் பாருங்க, படிக்கும் போது தேடுவேன், தேடுவேன், அப்படி தேடுவேங்க.
0: எனக்காவது தலையிலே வச்சுட்டு தேடி இருக்கீங்களா? தலையிலே இருக்கும். கன்னடே காணோம், கன்னடே காணோம்.
1: தலையில வைக்க மாட்டேன், அப்பப்ப போடுறது தானே, படிக்கிறதுக்காக போடுறது. அதனால இப்ப சமையல் வேலை பாக்கனா படிச்சுட்டு இருந்தா அப்படியே எடுத்து வச்சுக்க அப்படியே வச்சிருவேன். முச்சி பக்கத்துல இருக்கும், இல்லன்னா இங்க அடுப்பு அடுப்பு பக்கத்துல இருக்கு. எதுலா ஒரு தேவையோ பாருங்க, அவன் சொல்லுவேன், ஐயோ ஒரு விசிலு அந்த இது மாதிரி செல்போன் மாதிரி இருந்தாலும் நம்ம அங்க போக அடிச்சு பாத்துக்கலாமே.
0: இது ரெண்டாவது கண்ணாடி வாங்கி வச்சுக்கலாம். ரெண்டு கண்ணாடி வச்சுட்டு ஒரு கண்ணாடி வந்து
1: அது இருக்கு, ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கேன். இருந்தாலும் அதனால அது அப்பப்போ அங்க வச்சுட்டு தேடுவேன் பிறகு. அப்புறம் இன்னொன்னு போன், இப்போ பாட்டு கேட்பேன், அதுக்கு ஒரு செல்போன் அது பட்டன் போன் இருக்கு, அது கேட்டுட்டு என்ன அந்த ஒயர் எங்கேயா கழிச்சிருவேன். அந்த ஒயரை தேடி தேடி தேடுவேன், ஹெட்போன் ஒயரை. இன்னொன்னு இருக்கும், அது ஒண்ணு இருந்தா கூட எனக்கு அந்த மாட்டினா தான் அந்த தூரம் வச்சுருவேன், கொண்டு வச்சிருவேன் நான் எங்கேயாவது
0: கேட்டுட்டு
1: இருக்கு பாத்தீங்களா, சின்ன இடத்துல அப்படியே வச்சுட்டு போயிருவேன் நான்.
0: நீங்களும் உங்களோட பதில கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 மற்றும் 2955055. வெளியூர் நம்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 044 போட மறந்துடாதீங்க. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளை நான் இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு, இது மட்டும் என் வீட்டில் கிடைக்கவே கிடைக்கிறது இல்லை, நான் தேடினா மட்டும் இந்த பொருளை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் இந்த பொருளை வீட்டில் தேடிட்டுருப்போம். அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई.

0: நேரம் 12:31 ஆகியாச்சு. இன்னைக்கான தலைப்பு, இங்கே தானே இந்த பொருளை வச்சேன், எப்பயுமே அந்த பொருள் மட்டும் எனக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வி. ஸோ நேர்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம்.
0: நீங்கள் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க அந்த வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக
1: பேசலாம். ஆஃப் பண்ணிட்டோம்.
0: ஆஃப் பண்ணிட்டு சூப்பர் மேம், சூப்பர். அதான் எதிர்பார்த்தேன். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் மேடவாகத்துல சித்ரா மேம்.
0: சித்ரா மேம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: நான் நலம், சூப்பரா இருக்கேன்.
1: வணக்கம் மேம் உங்களுக்கு. மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம், மதிய வணக்கம். ரொம்ப நேரமா வணக்கமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கேள்விக்குள்ள போலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
1: நான் வந்து இந்த செல்போன் வச்சுட்டு தேடி நடப்பேன் மேம். அப்புறம் இந்த நடைப்பயிற்சிக்கு போவேன், வாட்சி எடுத்துக்கினேன் ஒரு அரை மணி நேரம் டைம் பாக்குறதுக்கு.
0: நடந்து
1: அது இது மாதிரி வாட்ச் சீப்பு தலைவார சீப்பு. அப்புறம் சமையல் ரூமுக்கு போனா அந்த லைட்டர் தேடி
0: கிடப்பேன்,
1: வைப்பேன். அதுக்கப்புறம் எடுப்பேன், பத்து வச்சுட்டு நான் அங்க வைக்கிறேன், இங்க வச்சிருக்கேன், மறுபடியும் பத்து
0: வச்சுன்னா. சூப்பர் மேம்,
1: நிறைய மருதி மேம் இருக்கு.
0: நிறைய மருதி, நீங்க அப்படி வந்துட்டீங்களா? ஓகே,
1: ஆமா மேம்.
0: ஓகே மேம், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி.
1: ஓகே மேம்.
0: அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
2: எந்த
0: பொருள் வச்ச இடத்துல காணோம், எப்பா தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கு? நீங்களும் செல்லுதானா? எல்லாரும் செல்லுதான். ஓகே,
2: கையில இருக்குதா? அப்ப என்ன பண்ணுவோம், தலைக்கணி வருமா, தேடி தேடி தேடி பாத்து கிடமா. அதுக்கப்புறம் எங்க புள்ள அந்த செல்லு எடுத்து நெம்பர் போட்டாக்கா அங்கிருந்தாவும் அப்பப்ப அதுதான் நான் தேடிங்கிறது. வேற ஒண்ணு இல்லம்மா.
0: ஓகே ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு.
2: ஏமா சாப்பிட்டியா?
0: நான் சாப்பிட்டேம்மா, நீங்க?
2: நான் இல்லம்மா, சாப்பிடணும். மதியம் மதியம் காலையில் கேட்டேன்,
0: மதியம் டைம் ஆச்சு, சாப்பிட்டுருங்க. நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவான்மூர்லேருந்து பேசுறேன் மேம். கலையரசி.
0: கலையரசி மேம், நல்லா சத்தமா பேசுங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
3: நல்லா இருக்கு. சாப்பிட்டேன் மேம், நீங்க சாப்பிட்டீங்க?
0: நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுனால தான் இவ்வளோ சவுண்டா பேசுறேன் நான் நினைக்கிறேன். சரி, இந்த கேள்விக்கான பதில் Thank you so much. Thank you. மேம் ரொம்ப ஷையாக இருப்பாங்க போல். சரி பரவாயில்ல, நிறைய பேர் வந்து ஃபோனும் சொன்னாங்க, கண்ணாடியும் சொன்னாங்க. ஸோ கண்ணாடி அப்படின்னு சொன்னதுனால கண்ணாடிக்காகவே நான் ஒரு பாட் எடுத்து வச்சுருக்கேன். எஸ்பி சரணோட குரலில், எஸ்பி சரண் மற்றும் பவதானியோட குரலில், நிரஞ்சன் பாரதியோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாட்டில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே தூளி.
1: நேரம் 12:39. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 500,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார்.

ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1,00,000 கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக

0: உடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 ஆண்டில் இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப்படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.

ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசர் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின்போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ, நேரம் 12:50 ஆகியாச்சு. இந்த நேரத்தில் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இன்றைக்கான கேள்வி, இன்றைக்கான தலைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த பொருளை இங்கே தானே வச்சா அதுக்குள்ளே எங்கே போச்சு, இது மட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வீட்டில் தேடுற பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
1: மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம்.
1: வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா மேம் எப்படி இருக்கீங்க?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க வீட்டில் நீங்க தேடுற பொருள் என்ன பொருள்?
1: புக்ஸ் தான்.
0: புக்ஸா?
1: ஆமா, நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். அது என்னன்னா எனக்கு பொறுமை இருக்காது.
0: ஓகே,
1: ஒரு புக் படிப்பேன், அதுக்கப்புறம் வந்து சைமன் டென்சர் ரெண்டு புக்கும் படிப்பேன்.
0: ஓகே,
1: அந்த மாதிரி படிக்கிறப்ப ஒரு புக்க எங்க வச்சேன்னு எனக்கே தெரியாது.
0: தெரியாது.
1: இப்ப அப்படி இல்ல, இப்ப கொஞ்சம் மாத்திட்டு வரேன். ஒரு புக் எடுத்து அதை மட்டும் படிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்தது எடுக்கணும்.
0: இப்பதான் நான் சொல்லான்னு வந்தேன் உங்கள்கிட்ட. பரவாயில்ல, நீங்களே மாத்திக்கிட்டீங்க. சூப்பர் மேம், இது கொஞ்சம் எனக்கு புதுசாவே இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நன்றி. ஓகே, எனக்கு இது இந்த புக்ஸ் அப்படின்னு சொல்றது

0: கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. நான் எதிர்பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடி, மொபைல் ஃபோன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளி மேம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எந்த பொருள் வீட்ல நீங்க தேடுவீங்க?
1: அடிக்கடி டிவி ரிமோட் தான்.
0: டிவி ரிமோட்டேவா? சோஃபாக்குள்ள இருக்கும்.
1: அதுக்கு அப்புறம் அரிசி டம்ளர்.
0: அரிசி அரிசி டம்ளர்
1: வந்து போட்டுட்டு. ஆமா, சாதாரண போட மாட்டா, அரிசி டம்ளர் தான் போட்டு அத குக்கர்ல தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சிடுவேன். இந்த பசங்க வந்தானே தூக்கி தூக்கி எங்க நான் வச்சிருவேன். இழுக்கு ஆட வேலையே பெருசா இருக்கும்.
0: நம்மளுக்கு வேற அந்த ஒரு அளவுதான் நம்ம வச்சிருப்போம், அதை தாண்டி வேற தெரியாது. ஐயோ, ரொம்ப பெரிய.
1: ஆமா மேடம், அதுல கட்டா தண்ணி ஊத்துனதான் அளவா தெரியும். பால்ல தண்ணி ஊத்துனா அதுல தான் அளவா ஊத்துவாங்க.
0: ஓகே மேம், நன்றி மேம், நன்றி.
1: தேங்க் யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, சோ அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ராணி மேம். ராணி தானே?
2: ஆமா ராணி.
0: எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: எது அதிகம் கேட்டுருது அப்படின்னு சொன்னா வீட்டு சார்ஜ்.
0: சார்ஜ் இல்ல. என்ன என்ன புரியல, திருப்பி சொல்லுங்க. கீ கீ
2: சாவி. சாவி
0: சாவி. ஓகே, வீட்டு சாவி.
2: வீட்டு என்ட்ரன்ஸ்லயே வீட்டுல சோர்ல வந்து நல்லா ஸ்டைலா ஒரு கிட்டார் மாடல்ல ஒரு கீச்சின் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல யாருமே தொங்க போடுறது கிடையாது.
0: ஓகே,
2: எல்லாம் பைக் சாவி எல்லாம் அப்படி அங்க எங்க போட்டுறது. ஆனா பையெல்லாம் கூட கரெக்டா தேடி எடுத்துருவான். ஆனா நான் வந்து வீட்டு சாவி தேடிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க இருக்குன்னே தெரிவிச்சு அதெல்லாம் பாத்துட்டு என் பையன் சொல்லுவாம்மா என்ன பாருமான் அதான் சொல்லுவேன். எடுத்த இடத்துல வையி அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்க என்ன ஒண்ணு அப்படின்னு சொல்லுவான். அம்மா நீ வந்து லெக்சர் பண்ண ஆரம்பிச்சிடாத இந்த சாவி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குதான் இடுப்புல சாவி குத்து இருக்கணும்ன்றது அப்படின்ட்டு சாவி குத்த போட்டுட்டு இருக்கலாம்ல அதான் மறந்து மறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு என்கிட்ட வந்து பொதுவா அவங்க அப்பாவும் சரி அவனும் சரி வீட்டு சாவியை என்கிட்ட தரமாட்டாங்க.
0: ஏன்னா
2: தொலைச்சிருவேன், மறந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்பேன். அது டென்ஷன் தானே
0: அப்படின்னு
2: சொல்லிட்டு.
3: அது எங்கேயாவது மாத்தி வச்சிடறாங்க. நம்ம தேட வேண்டியதா இருப்போம். எல்லாம் ஒரு இடத்துலதான் ஷெல்ஃப்ல வைப்போம். அத நம்ம இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. நாலு பேர் வீட்டுல இருப்போம்னா நாலு பேர் நாலு இடத்துல இருப்பாங்க. எல்லாரும் பேசி இந்த இடத்துலதான் வைக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல விற்குவோம். ஆனா அந்த இடத்துல இல்லன்னா தேடிட்டே இருப்போம். அவங்க நிக்க வைக்க முடியாதுல்ல. கேஸ் காரங்களையோ இல்லாட்டா ஈபி காரங்களையோ உடனே அவங்க அடுத்த வீட்டுக்கு போகணுமா? அவங்க டைம் நம்ம கொள்ள அடிக்க கூடாது இல்லீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதனால முன்னாடியே வாங்கி வச்சிருந்தா பத்திரமா.
0: சூப்பர்,
3: தேங்க்யூமா.
0: நன்றிமா, நன்றி. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பொதுவாகவே யாராவது இந்த ஒரு விஷயம் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு தோணுச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நிறைவு காலராக ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ நிறைவு காலர் சரியாக லைன் கிடைக்கல போல், பரவாயில்ல. நான் வந்து யாராவது இந்த கிளிப்பை சொல்லுவாங்க, ஊசி சொல்லுவாங்க, ஊசி நூலை விட ஊக்கு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அது இந்த பேண்ட் இதெல்லாம் தான் எங்கேயாவது வச்சா காணா போயிடும், அது கிடைக்கவே கிடைக்காது. என்ன கேட்டிங்கன்னா நான் அந்த ரப்பர் பேண்டு அந்த தலைக்கு போடுற கிளிப்பெல்லாம் அங்கங்கே இருக்கும். அதுக்கு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பார்க்குறப்ப இங்கே தானே இருக்குது, பரவாயில்ல, இருக்கட்டும், நமக்கு என்றைக்காவது தேவைப்படும்னு தோணும். ஆனால் எனக்கு என்றைக்கு தேவையோ அந்த பொருள் அன்றைக்கி அங்கே இருக்கவே இருக்காது. நான் அந்த தலையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு பொருளை. ஸோ அதுதான் எனக்கு என்ன அதிகமாக எங்கள் வீட்டில் தேடுற விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது எனக்கு புக்ஸுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மொபைல் ஆப்வியஸாக எனக்கு அது ஷாக்கிங்கே கிடையாது, நம்ம எப்பயுமே தொலைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக நிறைய பேர் மொபைல்னு சொன்னதுனால திருப்பியும் ரெண்டு படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. டி இமான் மற்றும் மாயாவோட குரலில், தபு சங்கரோட வரிகளில், டி இமானோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள். திருப்பியும் நம்ம 2 மணிக்கு சந்திக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் மதிய வணக்கம் சொல்றது லோகேஷ் தான். திரைகாணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்கள் மனசுக்கு பிடிச்ச 60-70களில் வந்த நிறைய பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து சின்னஞ்சிறு கிளி, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 1:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து ஏ ராசா தி ரோசாப்பூ, அந்த பாடல் தான் கேட்க போறீங்க.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிகம் அதிகமாக.

நேரம் 1:22 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை காணம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் துலாபாரம் திரைப்படத்திலிருந்து பூஞ்சிட்டு கண்ணங்கள். அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், ஜி தேவராஜன் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

நேரம் 1:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை காணும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் ஒரு கை குழந்தை பாட்டு தான் கேட்க போறீங்க. பி சுசிலா மற்றும் கேஜே யேசுதாஸ் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 1:40 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்துல இருந்து ஆசையில பாத்தி கட்டி, இந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. மனோ மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

திரைக்கானம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரையும் 60-70களில் வந்த நிறைய பாடல்கள் கேட்டீங்க. இன்னும் நிழல்கள் படத்திலிருந்தும் தூரல் நின்று போச்சு படத்திலிருந்தும் பாடல்கள் கேட்க போகிறீங்க. அண்ட் இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நாளில் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் நீங்கள் பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். பாட்டெல்லாம் கேட்டு நல்லா சாப்பிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இப்போ நான் சொன்ன மாதிரி நிழல்கள் படத்திலிருந்தும் தூரல் நின்று போச்சு படத்திலிருந்தும் பாடல் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

எல்லாருக்கும் மதிய வணக்கம் சொல்லிட்டு 2:16 நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறது நினைவிருக்கும் வரை அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை உன்னி கிருஷ்ணனோட குரலில், நந்தலாலாவோட வரிகளில், தேவாவோட இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதாவோட குரலில், கலைக்குமாரோட வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில இந்த பாடலை நம்ம கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: देखो ना, कुछ मिटाना भी नहीं पड़ा।
1: वाकई कमाल है।
2: अभ्यास से गलतियां नहीं होती। हमारे बनाए चित्र तो अब दुनिया भर में बिकते हैं।
0: सचमुच?
1: स्टेन, एक चित्र हम भी खरीद लें?
0: हाँ, क्यों नहीं क्यों नहीं। वो अजगर वाला चित्र बड़ा आकर्षक है।
2: लीजिए, ये आपका हुआ।
0: इसकी कीमत?
2: कीमत नहीं लूंगा, हम गगुज्जू आदिवासियों की तरफ से आपको भेंट है।
1: सच?
0: धन्यवाद।
3: ऑस्ट्रेलिया के ये आदिवासी अच्छे चित्रकार तो हैं ही, आज उन्होंने अन्य क्षेत्रों में भी अपना स्थान बना लिया है। वो देश की आर्थिक, सामाजिक और राजनीतिक गतिविधियों में बढ़ चढ़कर हिस्सा लेने लगे हैं।
4: लेकिन कुछ ऐसे भी हैं जिन्हें ये आधुनिकीकरण पचता नहीं। वो अपनी जीवन पद्धति नहीं बदलना चाहते, और क्योंकि अब उन्हें भूमि के अधिकार मिल गए हैं, इसलिए वो अपने क्षेत्र में अपने ढंग से जी सकते हैं। एक तरह से अच्छा भी है। आज हम चाहें तो पाषाण युग की जीवन शैली को प्रत्यक्ष देख तो सकते हैं।
5: ऑस्ट्रेलिया के आदिवासी, अभी आपने सुना यह कार्यक्रम, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
6: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ आज्ञा दीजिए।
5: नमस्कार।
7: उमंग, उमंग, उमंग,
8: उमंग। நேரம் 2:59. இதுவரை NCERT வழங்கும் விரம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 3:00. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தர வரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ டாக்டர்,
1: ஹலோ டாக்டர்,
2: நேரம் 3:03 ஆகிட்டு இருக்க இந்த வேளையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது ஆர்ஜே ராஜஸ்ரீ. என் கூட இன்னொருத்தரும் இருக்காரு. ஆர்த்ரைட்டிஸ் குறித்த எலும்பியல் நிபுணர் டாக்டர் விஜய் சோஹன்லால் அவரோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு நிறைய விஷயம், ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, ஆர்த்தோ சம்மந்தப்பட்டமா எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு நம்ம நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க சந்தேகங்கள் எல்லாமே அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு டாக்டர் வந்திருக்காரு. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாமே டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-554. ஹலோ டாக்டர்.
3: ஹாய்,
2: சொல்லுங்க எப்படி இருக்கீங்க டாக்டர்?
3: ஐ அம் குட், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ?
2: ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர்.
3: சொல்லுங்க.
2: இப்போ வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வெறும் நீய மட்டும்தான் அது வந்து குறிப்பிடதா, இல்ல மொத்த ஜாயிண்ட்டுமா அது?
3: ஆர்த்ரைட்டிஸ் உடம்புல இருக்க எந்த ஜாயிண்ட்லயும் வரலாம். நீ இஸ் எ காமனஸ்ட் ஜாயிண்ட், பட் ஆர்த்ரைட்டிஸ் உங்க விரல்லையும் வரலாம், கால்லையும் வரலாம், ஹிப்லையும் வரலாம், ஸ்பைன்லையும் வரலாம், எங்கே வேணாலும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், ஷோல்டர்லையும் வரலாம். ஸோ மெனி ஜாயிண்ட்ஸ் இன் த பாடி, உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்லையும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம்.
2: ஓகே டாக்டர்.

0: ஓகே, இணைப்பில் நேயர் ஒருத்தர் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம், டாக்டர்கிட்ட பேசுங்க.
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பாட்டோட்டை சேர்ந்தேன்.
0: போஜராஜ்
1: பேசுறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: எனக்கு 68 வயசு ஆகுது ஐயா. சுகர் என்னுடைய பரம்பரை சொத்து மாதிரி இருக்கு.
2: ஓகே.
1: இரணி ஆப்ரேஷன், வயிறு ஆப்ரேஷன் பண்ணேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே.
2: சரி.
1: இப்போ வயிறு ரொம்ப வீங்கி போய் வெடிக்கிற மாதிரி இருக்கு. நுரையீரல் பிரச்சனை என்ன தெரியல, ரொம்ப மூச்சு ஆகுது. ஏன் நிக்க முடியல, நடக்க முடியல. அது ஒரு
2: ஓகே.
1: அதுக்கப்புறம் மூட்டு வலி, இடுப்பு வலி, இதனால எழுந்து நிக்க முடியல, நடக்கவும் முடியல.
2: மூட்டு வலி 15 வருஷமாக இருக்குன்னா மேபி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போயாவது ஏதோ எலும்பு டாக்டரை பார்த்துருக்கீங்களா?
1: இல்லையா.
2: எப்போயாவது எக்ஸ்ரே, ஃபிசியோதெரப்பி ஏதோ பண்ணியிருக்கீங்களா?
1: இல்லையா. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற உடம்பு குடும்ப சூழ்நிலைனால வாட்ச்மேன் வேலை செய்தால் தான் குடும்பம் நடத்த முடியுன்றதுனால.
2: ஓகே. வண்டி சி, உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, 15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ டாக்டர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலனா சில திங்ஸ் நான் சொல்கிறேன், அது நீங்கள் வேணால் டெய்லி லைஃப்பில் வேணால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தரல செப்பலங்கால் போட்டு உட்கார வேண்டாம். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டாம். மாடிப்படி ஏறி இறங்க வேண்டாம். இது மூணு வந்து உங்கள் டெய்லி ரொட்டீனில் இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து முட்டியில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயிட் குறைக்க பாருங்கள். அண்ட் எப்போ டைம் கிடைக்குதோ உங்கள் எலும்பு டாக்டர் போய் பாருங்கள். சரிங்களா?
1: நன்றியா.
2: தேங்க்யூ.
0: அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. போன காலர் கிட்ட சொன்னீங்க, அதாவது வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் பட் வந்து ஸ்டெப்ஸ் ஏறாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டெப்பு ஏறுறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா?
2: எஸ் சி, நார்மலாக சாதாரணமாக நடக்குனீங்கன்னா அங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷர் வராது. இப்போ மாடிப்படி ஏறி இறங்கும் போது உங்கள் உடம்புல இருக்க வெயிட்டோட 3-4 times
0: ஓகே
2: ஜாஸ்தி வந்து ஜாயிண்டில் வந்து

0: ப்ரெஷர் போகும். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து ஒன்றும் சீக்கிரமாக ஒன்றும் ஜாஸ்தி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாயிண்ட்ஸ்,
1: ஓகே,
0: முட்டி ஸ்பெஷலி.
1: அடுத்த நேரம் என்ன இருக்காங்க? வணக்கம் ரெயின்போ.
2: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா.
2: வணக்கம் ஐயா. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கறத குறிப்பிட்டு 45 வயதிற்கு மேல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னும் அதிகமா வருது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனா தள்ளி போடலாம்
0: அப்படின்ட்டுன்னு.
2: இந்த மூட்டுல வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்? வாக்கிங் வந்து பெஸ்டா இருக்குமா, வேற என்ன பண்ணணும்? அந்த மூட்டு வந்து சிலருக்கு ரொம்ப பிரிட்டலா இருக்கு, அதாவது மில்லிசா இருக்கு, உடையற மாதிரி இருக்கு பெண்களுக்கு அப்படின்னு.
0: மேல விமென்க்கு பெண்களுக்கு வந்து மாசம் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆயிடும். ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆச்சுன்னா உடம்புல இருக்க போனோட சத்து வந்துட்டு கால்சியம் வந்து கம்மி ஆகிட்டே போகும். அது வந்து ஒரு வேறு ப்ராப்ளம். அது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவோம், ஆஸ்டியோபீனியா முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ். மூட்டு தேய்மானம் ஆகிற காரணம் வந்துட்டு, ஒன்று வெயிட்டு பார்க்கணும், அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டெய்லி கீழே உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? மாடிப்படி
2: சத்து உள்ள ஆகாரங்கள் அதிகம் சாப்பிடணுமா டாக்டர்? இதில் இருக்கு அதிகமாக
0: என்ன கேட்குறீங்க? சாரி,
2: கால்சியம்
0: மில்க், ஓகே, மில்க் ப்ராடக்ட்ஸ், பன்னீர், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நம்ம காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதில் கால்சியம் நல்லாயிருக்கும். அண்ட் விட்டமின் டி வந்துட்டு சன்லைட், விட்டமின் டி ரொம்ப முக்கியம் கால்சியமுக்காக. ஸோ சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா ஸ்கின் வந்துட்டு விட்டமின் டி வந்து உற்பத்தி பண்ணும் உடம்புல.
1: சொல்லுங்க ராஜலட்சுமியோ, டாக்டர்ட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கங்க.
3: எனக்கு 70 வயசு ஆகுது, முட்டி வலி, ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் நடக்க முடியுது, நடந்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் தொந்தரவு அதிகமா இருக்குது. ஆனா என்னோட வேலைகளை நான் தனியா இருக்கிறதால சமைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்டுறது, அது மாதிரி எல்லா வேலையும் நானே செஞ்சிடுறேன். வீட்டுக்குள்ளாகவே இருந்தோம்னா எந்த தொந்தரவும் இல்லை. மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்த வந்து அது ஒன்றும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு மெடிசனை விட்டுட்டு எண்ணெய், இந்த சித்தாவில் எண்ணெய் வாங்கி அதை தடவிக்கிறேன். அது மாதிரி பண்ணிக்கிட்டு சாதாரணமாக இருந்தோம்னா ரொம்ப தொந்தரவாக இல்லை. ஆனால் வலிக்கிறது வந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வலிக்குது. ஆனால் டாக்டருங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் என்னால் முடிஞ்சப்ப முடிஞ்ச நேரம் செய்கிறேன். அது நல்லதா?
0: இது நல்லது தாங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து விடாமல் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அண்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உங்கள் முட்டியை சுற்றி இருக்க சதைகள் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்.
3: ரொம்ப
1: நன்றிமா.
0: தேங்க்யூ.
1: ஓகே டாக்டர், ஆக்சுவலாக இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது அது ஒன்று கிடையாது, ஒரு இடம் கிடையாது, நம்ம நினச்சிக்கிறோம் நீ அப்படின்ட்டு. ஆனால் எல்லா ஜாயிண்ட்லேயுமே இருக்கிற பிரச்சனை வர்றது தான் அந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் மக்களுக்கு இதோட பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே தெரியுதா? ஆர்த்ரைட்டிஸ்னால் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வர்றது தான், பர்டிகுலராக நீ மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி
0: அப்படின்ட்டு இல்லை. இப்போது மெனி பீப்புள் ஆர்த்ரைட்டிஸ், நீங்கள் கேட்டது ஆர்த்ரைட்டிஸ் எங்கே வரேன்னு கேட்டீங்க. வெறும் நீயில் மட்டும் வரமா இல்லை வேறு எங்கேயுமா வரமான்னு கேட்டீங்க. எஸ், வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் மெனி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக இன்வால்வ் ஆகுறது வந்துட்டு நீ ஜாயிண்ட், ஏன்னா அது இஸ் அ வெயிட் பேரிங் ஜாயிண்ட். ஸோ அதில் தான் ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுது. 45-50 மேலே வந்து ஆஸ் இட் கோஸ் அட்லீஸ்ட் ஒரு 1/4 or 1/5 ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து தே வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம்ஹவ், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டியில் ஒரு வலி வரும். ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா மேல்கொண்ட ஸ்டேஜ்

0: ஸ்ட்ரோத் எடுக்கிறது நாக்கில் வாய்ப்பு. எஸ்
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 45 to 50 வந்து கண்டிப்பாக ஒரு இருப்பாங்க அப்படின்ட்டு, இது எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்? இப்போ
0: மேம் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்.
1: ஓகே,
0: இப்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னீங்கன்னா அது எல்டர்லி ஏஜ், அட்லீஸ்ட் 50-55 ப்ளஸ்க்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே ரிமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னீங்கன்னா யங் ஏஜ்லேயே வரலாம்.
1: ஓகே,
0: அண்டு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஸ்கின்ல எங்கே யாருக்கு சோரியாசிஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் ஆகலாம்.
1: ஓகே,
0: ஸோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ், எப்போயாவது அடிபட்டிருக்கலாம், ஜாயிண்ட்டில் அடிபட்டிருக்கலாம், ஜாயிண்ட்டு நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு அர்லியாகவே ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும்.
1: ஓகே,
0: ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ் அண்ட் திங். ஸோ ரிமெட் ஆர்த்ரைட்டிஸ்னாவே ஒரு யங் ஏஜோ இல்லை எல்டர்லி ஏஜில் தான் வரணுன்ட்டு எதுவும் இல்லை, டிபெண்டிங் அப்பான் என்ன டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ அது அந்த அந்த தகுந்த மாதிரி அந்த ஏஜ்க்கு வரும்.
1: ஓகே சார், இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா?
0: சி யூஸ்வலி பெயின், ஸ்டிஃப்னஸ், ஸ்வெல்லிங் எல்லாம் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும்.
1: ஓகே,
0: பட் எப்போது ஆகுது? இப்போது நான் சொன்னேன் இல்லையா ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னேன், ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வெறும் வந்து முட்டியில் மட்டும் இருக்காது, வேரியஸ் ஜாயின்ஸில் இருக்கும், ஹேண்ட்ஸில் வரலாம், சிமெட்ரிக்கல் ஜாயின்ஸ் இன்வால்மெண்ட் ஆகலாம், ரெண்டு ஷோல்டர்லையும் வரலாம், ரெண்டு ஹிப்லையும் வரலாம். ஸோ அவங்களோட ப்ரெசன்டேஷன் வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் த டிசீஸ் வேரி ஆகும். எல்லாருக்கும் ஈடியாலஜி வந்து காரணம் வந்துட்டு வேறு, ரிமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு காரணம் வேறு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு காரணம் வேறு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் வில் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கும், யாருக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வி கேன் வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் அவங்க வந்து எதால் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
1: ஓகே டாக்டர், இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம். நீங்களும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்தோ ரிலேட்டடான குவெஷ்சன்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கே.ஜே. ஏசுதாஸோட குரலில் மூடு பணி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
1: நேரம் 3:19 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட டாக்டர் விஜய் சோஹன்லால் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆர்த்ரிடெக்ஸ் குறித்து எலும்பியல் நிபுணர் தான் அவரு. ஸோ இன்னைக்கு நேயர்கள் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம், வணக்கம் மேடம். கரெக்டா பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கங்க.
2: ஐயா இப்ப எனக்கு என்னன்னா இடுப்பு வலி இருக்கு, ஒரு 2 வருஷமா இருக்கு. இடுப்புன்னா இடுப்பு சம்பந்தமான வேலை செய்வோம். இடுப்பு ஒரு உளி மாதிரி வச்சு இரும்புலாம்
3: புரண்டுவேன்.
2: அது தேய்க்கும் போது இடுப்பு வலினால நார்மல் டாக்டர் எந்த டாக்டர் போனா ஒரு எக்ஸ்ரே எடுத்துருந்தாரு, ஸ்கேன் எடுத்துருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா நரம்பு கட்டாச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா பார்த்த டாக்டர் எல்லாம் பார்த்தோம், 4 டாக்டர் பார்த்தா ஒண்ணு இல்லப்பா, அது நரம்புதான் ஜாம ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. கூட லாஸ்டா ஆத்த டாக்டர் பார்த்தேன், ஒரு 6 மாசமா மாத்திரை குடுக்கறாங்க, சாப்பிடுறேன், அந்த நேரத்துல நல்லா இருக்கு. இப்ப ஒரு 1 வாரமா மாத்திரை தப்புல இடுப்புல வலிக்க ஆரம்பிச்சு. அதான் இப்ப இது கூட பண்றாங்க, இந்த
3: பிசியோதெரபி
2: பண்ணோம், அதுவும் ஒரு 10 முறை பண்ணு, அதுவும் அந்த நேரத்துல நல்லா இருக்கு.
3: என்ன வேலை பண்றீங்க சார் நீங்க?
2: அதான் சார் கொஞ்சம் ஹார்ட் வர்க் தான், இரும்பெல்லாம் தேய்க்கிறது, ஃபைல் பண்றது,
3: வெயிட் தூக்குற வேலையா?
2: வெயிட் எல்லாம் தூக்குறது கிடையாது, வெயிட் ஒரு 5 கிலோமீட்டர் மேல, இப்ப டாக்டர் சொன்னது ஒரு 5 கிலோமீட்டர் மேல வெயிட் தூக்குறது.
3: டிராவலிங் எல்லாம் 2-வீலர்ல டிராவல் பண்ணுவீங்களா இல்ல எப்படி டிராவல் பண்ணுவீங்க?
2: வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போறதே கிடையாது, கம்பெனிக்கே ஜாப் போனோம் அப்படியே பண்ணுவோம்.
3: ஓகே சார், உங்களுக்கு இடுப்புல வலிக்குனா இடுப்புல இருக்க வலி கீழே காலில் எங்கேயாவது பரவுதா?
2: ஆமாம் சார், இடுப்பு வலி இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்படியே வந்து தொடக்கி வந்து முடங்கால் வந்து கீழே கீழே வலி வருது, கால் வந்து வருது.
3: காலில் எதுவும் மறுத்து போன மாதிரி எதுவும் இருக்கா?
2: மறுத்துலாம் எதுவும் போல.
3: ஓகே, எப்பயாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா?
2: ஆமாம் சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி தான் அந்த ஜிபரின் டாக்டர் சொன்னாங்க, ஜென்ரல் டாக்டர் வந்து நரம்பு கட்டாச்சு சொன்னார் ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு மாடி.
3: ஓகே சார், இப்போ
2: ஜென்ரல் டாக்டர் போனதும் அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கட்டெல்லாம் அவ்வளோ, நீங்க எல்லாம் காலெல்லாம் தூக்கி எல்லாம் பண்றீங்க, இன்னைக்கு ஏதோ சின்னதா ஃபால்ட் இருக்கு, நீங்க மாத்திரம் பார்த்து சரி தெரியாது சொன்னாங்க.
3: சார் இப்போ உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ பண்ணியிருக்கீங்க, எம்ஆர்ஐ ஜவ் விளங்கி போய் நரம்பு தண்டு அழுத்துட்டு இருக்குன்னா அது நரம்பு தண்டு அழுத்துறது வந்து கம்மி ஆகிற வரைக்கும் வலி கம்மி ஆகாது. நீங்கள் மருத்து போனதும் இருக்கு, மருத்து போகிறது இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா?
2: இல்லை
3: சரி, என்ன ரேடியேட்டிங் பெயின் இருக்குது, மேலேருந்து கீழே வரும்போது கண்டிப்பாக வந்து நரம்பு தண்டு அழுத்துட்டு இருக்குன்ற அர்த்தம். அதுக்கு வந்து ஒன்று கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்கணும், ஃபிசியோதெரபி பண்ணிக்கோங்க, படுத்துகிட்டே இருங்க, அப்புறம் மெடிசன் சாப்பிடுங்க. 3 விஷயத்துக்காக தான் ஏஞ்சிக்கணும், ஒன்று ஃபிசியோதெரபி, உங்களோட நேச்சுரல் கால்ஸ் அண்ட் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மீறியும் உங்களுக்கு வந்து சரியாகலைன்னா தென் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஒன்று, நான் உங்களை பார்க்கல, பட் நீங்கள் கால் ரேடியேட்டிங் ஆகுது, அதுக்காக நீங்கள்

0: கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்னென்ன ஆப்ஷன்? ஒன்று, கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி. ஃபிசியோதெரப்பி கூட பெட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் குணமாகலைன்னா நம்ம நர்வ் ஒரு ரோபோஸ்பைன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்திருக்கு, அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வலி கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சில ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்காங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் ஃபிசியோதெரப்பி மாதிரி தான். அதுலேயும் குணமாகலைன்னா நர்வ் ரூட் பிளாக்ஸ்ன்னு இருக்குது, எபிடியூல் ஸ்டீராய்டன்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டும் குணமாகலைன்னா தென் சர்ஜரி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு உங்கள் டாக்டரை பார்த்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, எப்படி நம்ம ரெஸ்ட் எடுத்தாவே குணமாயிடும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கம்மியாயிடும். ஸோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் எடுக்காமல் வெறும் மெடிசனும் ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வலி கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
1: ரெஸ்ட் எடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் செய்ய வருமானத்துக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: புரியுறது, பட் உடம்பும் கேட்கணும் இல்லையா? ஸோ உடம்பு என்ன எதிர்பார்க்குதோ அதை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு ஸ்விம்மிங் எங்கே போக போறீங்க? ரெஸ்ட் விடுங்க, நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சரியா? தேங்க்யூ.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ,
3: மதிய வணக்கம். மேடம்,
2: மதிய வணக்கம்.
3: ராய்பேட்டையில இருந்து வெங்கட்
2: வெங்கட் சார்.
3: ஆமா,
2: டாக்டர்ட்ட உங்களோட கேள்வி கேளுங்க.
3: குட் ஆஃப்டர்நூன் சார்.
0: குட் ஆஃப்டர்நூன் சார்.
3: சார், ரெண்டு மூணு க்வெஸ்சன் சார். நம்மளோட ரிலேட்டட் வந்து ரொமட்டாலஜியும் ஸ்பைனும் வந்து ரிலேட்டடா, அதுல எதனா ப்ராப்ளம் இருந்தா நம்மளுக்கு இந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகுமா? நிறைய பேர் வந்து ஒரு மாசத்துக்கு தான் கால்சியம் டேப்லெட் எழுதியிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெயின் கில்லரையும் கால்சியமும் அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க, அதனால கிட்னி எல்லாம் பாதிக்கும்
0: பின்னால.
3: அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்துருக்கு.
0: பெயின் கில்லர்ஸ் உங்க டாக்டர் எப்படி அட்வைஸ் பண்றாங்களோ அது தகுந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ஒரு அவர் ஃபைவ் டேஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் வலி அந்த டைமில் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, டாக்டர் மறுபடியும் பார்க்காம நீங்களே அந்த மெடிசின் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எத்தனை நாள் சாப்பிட்றீங்களோ பெயின் கில்லர்ஸ் வில் டெஃபினெட்லி எஃபெக்ட், கிட்னி கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் பெயின் வந்தால் மறுபடியும் அவரை போய் பாருங்கள், அவர் அட்வைஸ் பண்ணுவார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்களாகவே செல்ஃப் ட்ரீட்மெண்ட், சொந்தமான வைத்தியம் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டரோட அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி வந்துட்டு ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் ஸ்பைன் சம்மந்தமாக இருக்கான் இல்லையான்னு தானே கேட்டீங்க, கரெக்டாக? ஓகே, ஸோ இது சம்மந்தம் இருக்குது சார். ஏன்னா ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சர்வைக்கல் ஸ்பைன்னு அண்ட் அதெல்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
2: ஓகே டாக்டர்.
4: வலது கால முட்டுக்கு கீழே பாதி காலை எடுத்துட்டாங்க ஆபரேஷன் பண்ணி, சுகர் வந்து புண்ணு வந்து வந்து அது அழுகி போய் எடுத்துட்டாங்க.
0: சரி,
4: இப்ப மூணு மாசம் ஆகுது, அந்த புண்ணு ஆறி போச்சு. இப்ப வந்து செயற்கை கால் வைக்கன்னு சொல்றாரு. செயற்கை கால் வச்சா அந்த கால் வச்சு நடக்கும் போது வலி எடுக்கும், ரொம்ப வலிக்குமா? அல்லது பரம்தா இந்த செயற்கை கால் வச்சா கழட்டி கழட்டி மாற்ற கால் வச்சா கஷ்டம் அப்படிங்கிறாங்க. பரம்தா கால் வச்சா ஆபரேஷன் பண்ணி வைக்கணுமா சார்? அது எவ்வளவு ரிஸ்க் ஆகும், கஷ்டம், எவ்வளவு செலவாகும், எப்படி சார்?
0: நீங்க ஆர்டிபிஷியல் லிம்பே போட்டுக்கோங்க, அதே போதும். செயற்கை கால் சார், செயற்கை கால் இருக்கு இல்லையா?
4: ஆமாங்க,
0: அதே போட்டுக்கிங்கவே போதும்.
4: அது போட்டு நடக்கும்போது ரொம்ப வலி எடுக்குமா சார்?
0: இல்லைங்க, எடுக்காதுங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆம்புடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது போட்டு நடக்கிறாங்க, வலியெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி அது போட்டு தாராளமா கம்ஃபர்டபுளா தான் நடக்கிறாங்க, எதுவும் ப்ராப்ளம் ஆகுறது இல்லை.
4: அது அப்பப்போ கழட்டணும் மாட்டணும் நடக்கும்போது மட்டும்
0: அது பரவாயில்லையே. இது நீங்க கேக்குறது வந்துட்டு லெக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்டா? செயற்கை கால் இல்லாம இது எங்க நீங்க கேட்டிருக்கீங்க, எங்க யார் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியல, இன்னும் கேட்கல சார், தெரியல.
0: அதனால தான் சொல்றேன், பெர்மனன்ட் கால்லாம் வந்து பண்றது லெக் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணதெல்லாம் கஷ்டம். ஸோ நீங்கள் வந்துட்டு செயற்கை காலையை எடுத்துக்கோங்க, தட் வில் பி பெட்டர்.
4: அப்படிங்களா?
0: ஆமாங்க.
4: சரி சரி.
0: செயற்கைக்கால் வந்து எல்லாத்தையும் நல்லது, புண்ணும் ஆறிடுச்சுன்னு சொல்றீங்க, சோ அதே வெச்சுக்கோங்க, லைஃப் நல்லா இருக்கும்.
4: சரிங்க சார்.
0: சரிங்களா?
4: நன்றி சார். நன்றி நன்றி.
0: தேங்க் யூ.
5: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
6: ஹலோ. வணக்கம். ஆடியில இருந்து ராணி பேசுறேன்.
5: ஆ பேசுங்க மேம்.
6: ஹலோ டாக்டர்.
0: ஹலோ மேம்.
6: டாக்டர், என்னது அப்படின்னு சொன்னால், என் பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து 28 இயர்ஸ் ஆகுது. திடீர் திடீர்னு முட்டியில் சவுண்ட் வருதுமா அப்படின்னு சொல்கிறான். அது எதுனால டாக்டர்?
0: முட்டியில் சவுண்ட் வந்து பெயினோட வருதா இல்லை பெயின் இல்லாமல் இருக்கா மேடம்?
6: பெயின் இல்லாமல், ஆனால் அதுக்கப்புறமா முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு லேசாக அப்படி இப்படி உதறி விடுவான். ஆனால் அப்படி முட்டி இல்லை, ஒரு மாதிரி சவுண்டு வருது, எதுக்குமா அப்படின்னு
0: கேட்டு. தொட சதைகளில் தொடல ஒரு முக்கியமான மசில் இருக்குது, குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குவாட்ரிசெப்ஸ் எப்பயாவது வீக் ஆச்சுன்னா, அந்த பெட்டலா இருக்கு இல்லையா, நீ கேப் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக ட்ராக் ஆகாது. அது அந்த ஸ்பேஸில் வந்து அந்த பிளேஸில் வந்துட்டு முட்டி மடக்கி நீட்டும் போது அந்த பெட்டலை வந்து கரெக்டாக ட்ராக் ஆகணும். மீன்ஸ் ட்ராக்னா மீன்ஸ் வந்துட்டு மணங்கி போகும்போது அது கரெக்டாக வந்து மணங்கணும், கரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆகணும். தொடர் சதைகள் வீக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம். நீங்கள் வெறும் தொடர் சதையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை சரி ஆகிடும்.
6: சரியாயிடும்.
7: நான் வந்து 3 மாசமா கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டேன் சார். லெஃப்ட் கால்.
0: ஹலோ
5: மேம், உங்க வாய்ஸ் ஆடிபிளா இல்ல.
7: கேக்குதுங்களா?
5: இப்ப கேக்குது, சொல்லுங்க.
7: நான் ஒரு 3 மாசமா கால் வலிக்கு மாத்திரை சாப்பிடுறேன் சார். அப்புறம் வந்து கேக்குதுங்களா?
5: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
7: சாப்பிடுறேன். அப்புறம் வந்து லெப்ட் கால் தான் சார் வலிக்குது முட்டி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சவுண்ட் வரும் முட்டியில அந்த மாதிரி வந்து இருந்தது சார். அதுக்கப்புறம் 2-3 வருஷமா இருக்கு சார் கால் வலி எனக்கு. சுகர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் சுகர் இருக்கு. அவங்க வந்து நீங்க மாச கணக்குல சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு மாத்திரைன்றாங்க எங்க புள்ள, அந்த மாத்திரை மாத்திரை மாதிரி இருக்கு சார். அது
0: உங்க வயசு என்னம்மா?
7: 60 சார். 61 சார்.
0: ஓகே. 61, 2-3 வருஷமாக வலி இருக்குன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், மூட்டு தேய்மானமாக இருக்கலாம். ஸோ எப்பயாவது ஃபிசியோதெரபி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
7: இல்லை சார்.
0: அப்போனா முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு உங்கள் டாக்டர் பாருங்கள், அவங்க வந்து ஃபிசியோதெரபி அட்வைஸ் பண்ணலாம். மேல்கொத்தனை வச்சுக்கலாம், IFT வச்சுக்கலாம்
7: சார். எக்ஸசைஸ் தானே சொல்கிறீங்க?
0: ஃபிசியோதெரபியில் அவங்க வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு.
7: ஆமா, கரண்ட்ல வைக்கிறதுக்கு சொன்னாங்க. ஆமா சார், அது வீட்லயே பண்றான் பையன்.
0: இல்ல, வீட்ல எப்படி பண்ணுவார் அவர்? ஃபிசியோதெரபிஸ்டா பையன்?
7: அது வலிக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு வலி வந்தா சரியாவிறதுக்குன்னு மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க சார். அந்த மாதிரி பண்ண கூடாதுங்களா?
0: அது எனக்கு தெரியாது, என்ன மிஷின் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா எங்கள் வீடு எங்கே இருக்கு? வீட்டு பக்கத்தில் எங்கேயோ ஃபிசியோதெரபிஸ்ட் சென்டர் இருந்தால் அங்கே ஒரு வாட்டி போயிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட உங்கள் டாக்டர் என்ன சொல்லியிருக்கோ அதை வாட்டி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கற்றுக்கோங்க, எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி கீழே தரையில் வந்து செப்பலங்கள் போட்டு உட்காராதீங்க, இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க, மாடிப்படி ஏறி இறங்காதீங்க.
7: அது வந்து வந்து பூஞ்சா காலன்றாங்களா, அந்த மாதிரி ஒரு தோல் நோய் வந்ததுன்னா
0: இருக்கு. ஆனா யாருக்கு சோரியாசிஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ஆகலாம். அது வந்து ஃபிங்கர்லயும் அந்த மாதிரி வரலாம்.

0: முட்டிலையும் வரலாம், பட் சின்ன சின்ன ஜாயிண்ட்ல தான் முதல்ல வருமா. நீல வந்து அது சோரியாசிஸ் வந்து அப்புறம் தான் வரும்.
1: நான் சொல்றேன் சரி சார், பூஞ்சான் சொல்றாங்க, அது இல்லங்கல சார், சோரியாசிஸ் இல்ல சேத்திக்கல.
0: என்னங்க
2: சொல்லிட்டாங்க
0: பட் சொல்லிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ இவ்வளவு பெயின் இருக்குன்றாங்க இல்லையா?
2: ஆமா அதானே மேம் சொல்றீங்க நீங்க.
1: மாச கணக்குல சாப்பிட சொல்றாங்க சார், மாச மாச கணக்குல சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க, சாப்பிடுறேன் சார். 3 மாசமா
0: சாப்பிடுறேன். எந்த ட்ரீட்மென்ட் மாச கணக்குல சாப்பிட சொல்றாங்க? ஸ்கினுக்கு பிரச்சனைக்கு மாச கணக்குல சாப்பிட சொல்றாங்க இல்ல முட்டில இருக்க வலிக்கு மாச கணக்குல சாப்பிட சொல்றாங்க?
2: கால் வலிக்கு.
1: கால் வலி
0: அது அப்பனா கார்ட்டிலேஜ் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ஏதோ மெடிசன் கொடுத்துருப்பாரு. அந்த உள்ளே வந்துட்டு அந்த கார்ட்லேஜ் இருக்கலாமா, ஜவ்வு இருக்கு இல்லையா முட்டிக்குள்ளே, அது வந்து தேய்மானம் இருக்கும்போது அது வந்து கார்ட்லேஜ் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசன் கொடுப்போம், அது வந்து கொஞ்சம் நாள் எடுக்கணும். உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்கோம் எனக்கு தெரியாது. அவர்
1: அது வலி மாதிரியாக தான் சார் இருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு, ஆனால் எங்கள் புள்ள நரம்பு மாத்திரை எதுவும் சொல்கிறான், அதான் எனக்கு தெரியல சார். ஆனால் ஒரு லெட்சக்கால் மட்டும்தான் சார் வலி.
0: நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்கள் டாக்டர் உங்கள் புள்ளியை ரெண்டு பேரும் போய் பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு இருக்க டவுட் வந்து கிளாரிஃபை ஆகிடும். என்னால் ஃபோனில் இவ்வளோ தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரியா,
1: thank you. Thank you sir. Thank you sir.
2: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. பின்னாடி வந்து அந்த வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
3: ஹலோ
2: வணக்கம், பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: வணக்கம் வணக்கம்
2: சார், பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
4: டாக்டர்கிட்ட பேசணும்.
0: டாக்டர் தான் பேசுறேன்.
4: ரெண்டு பேசுறோம். நான் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமா இந்த கால்சியம் மாத்திரை கண்டினியூவா சாப்பிடுறேன் சார், அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையா
0: சார்? கால்சியம் நீங்க எப்பயாவது ரத்தம் பரிசோதனை பண்ணிருக்கீங்களா? விட்டமின் டியும் கால்சியம் பரிசோதனை எப்பயாவது பண்ணிருக்கீங்களா? ரத்தத்துல டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா?
4: நார்மலா டாக்டர் வந்து ஜெனரல் டாக்டர் பார்க்கும்போது கால்சியம் டேப்லெட் டெய்லி போடலாம், அதனால கால்சியம் டேப்லெட்டு நீங்கள் டெய்லி கண்டினியூ பண்ணலான்னாங்க. அது இல்லாத எனக்கு பின்னாடி வந்து முதுகு தண்டுக்கு முன்னாடி இருக்கிற எலும்பு வந்து கொஞ்சம் அமிங்கி இருக்கிறதால வலி அதிகமாக இருக்குது, அதனால அப்போ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க இந்த மாதிரி கால்சியம் டேப்லெட் நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
0: உங்கள் ஏஜ் என்னங்க சார்?
4: 54.
0: 54 இருக்குன்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து விட்டமின் டியும் ஒரு கால்சியம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. பட் கால்சியம் மாத்திரை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், பட்டு சாப்பிடும் போது நீங்களும் ஒரு வாட்டி விட்டமின் டியும் கால்சியம் உங்கள் உடம்புல எவ்வளோ இருக்குன்னு அந்த சத்தும் ஒரு வாட்டி ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
4: சன்லைட்டும் இது பண்ணிக்கிறோம். சன்லைட் எதுவும் மார்னிங் சன்லைட்டும் நாங்கள் 1 hour அங்கே வெயிட் பண்ணி பார்த்துக்கிறோம்.
0: பண்ணிக்கலாம் சார், எதுவும் பிரச்சனை இல்லை.
4: ஓகே சார், தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
2: லிசனர்ஸ் கால் பண்ணும்போது பின்னாடி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கும் போதும் பதில் சொல்லும் போதும் உங்களுக்கு என்ன தெளிவாக கேட்கும், தெளிவாக சொல்லவும் முடியும். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம.
2: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
5: பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியரமர் பேசுறேன் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார்.
5: டாக்டர், எங்க பெரியமாவுக்கு பாத்தீங்கன்னா 60 வயசு ஆகுது,
0: வலியில இருந்தாங்க கூட்டிட்டு போய் எக்ஸ்ரே ஸ்கேன்ல எடுத்து பார்த்தேன் உடனே எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சார் மாத்திரை கொடுக்குறாங்க அது போட்ட உடனே நல்லா இருக்கு திரும்பவும் பாத்துட்டீங்கன்னா வலியில சமாளிக்க முடியல அப்படி வலி சரியுது என்ன பண்ணலாம் சார் இது தேய்மானம் ஆயிடுன்னு சொல்லிட்டாங்க சார்
5: கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும்
0: பாருங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பை சான்ஸ் அதுக்கு மீறியும் ஸ்டிக் பெட் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு மெடிசின் ஃபிசியோதெரப்பி சாப்பிட்டும் பிரச்சனைகள் இருக்குன்னா தென் ஒரு ஸ்பெஷல் ஃபிசி

0: திருப்பியும் இருக்கு, ரோபோ ஸ்பைன் சொல்லிட்டு இப்போ மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு, அது நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம்.
1: அது என்ன என்ன பிசிஓதெரபி சொன்னீங்க சார்?
0: ஒரு ரோபோட்டிக் ஸ்பைன் வந்து இருக்குது, ஸ்பைன் எம்ஆர்ஐ பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லெவலில் மட்டும் அது வேலை பண்ணும். இது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
1: ஓகே, அது ரோபோட்டிக் அது எது நல்லா சூப்பராக இருக்குங்களா சார் அது?
0: எஸ் நல்லா இருக்கும் சார்.
1: வெரி குட் இன்ஃபர்மேஷன், தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ,
2: தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: சொல்லுங்க.
4: அதான் அந்த வலது கையில அந்த தோல் பட்டையில ஜவ்வு ஒண்ணு லைட்டா விட்டுருச்சுன்னு சொல்லி மாவு கட்டுனாக்க அந்த கையில கொஞ்சம் கெட்டு போட்டு வச்சிருந்தாங்க, அது சரியாயிடுச்சேண்ணா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்பமா ஜுரங்கரம் வந்துச்சுன்னா அந்த இடம் கை பயங்கரமா குறையுது, அந்த இடத்துல தான் கரெக்டா அந்த கை மட்டும்தான் குறையுது. ஆனா மத்தபடி நான் வெயிட் நல்லா தூக்குறேன், எல்லாமே பண்றேன், ஆனா அந்த ஜுரங்கரம் அந்த உடம்பு வீக் ஆகும் போது அது வலிக்குது. நான் டாக்டர் போய் கேட்கும் போது அவர் சில எக்ஸசைஸ் கை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, எல்லாமே நல்லாதான் இருக்குன்னாரு. அமைச்சு பார்த்தா அந்த இடத்துல வலி இருக்கான்னு கேட்டா வலி இல்லைங்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, வலி வரும்போது வாங்க, அப்பதான் என்னங்களால சொல்ல முடியுங்கிறாங்க. ஆனா எனக்கு அது வந்து ஜுரம் வரம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கை வந்து அப்படியே கை பயங்கரமா குறையுது. அதுக்கு என்ன எக்ஸ்ரே தான் எடுக்கணுமா? அவர் டாக்டர் எதுவும் சொல்லல, வலி இருக்கும்போது வாங்கன்னு சொன்னாங்க.
0: எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்கோங்க சார். எக்ஸ்ரே எடுத்து பாத்துட்டு அந்த டைம்ல வந்து உங்க டாக்டர் பார்த்துட்டு என்ன இருக்குன்ட்டு மேற்கொண்டு பிசியோதெரபியோ வேற ஏதோ பண்ணோம்னு பாத்துக்கலாம்.
4: இல்ல பிசியோதெரபி பண்ணல நானு, ஒரு ஒரு ஒரு 10-15 நாள் பண்ணாங்க, அப்ப சரியாயிடுச்சு அப்போ. ஆனா என்னன்னு தெரியல, அது இப்போ இப்போ நேத்து கூட பயங்கரமா அந்த இடத்துல பயங்கரம் அடி குறையுது, அப்படியே ஒரு கைய ஒரு பயங்கரமா அந்த பயங்கரம் அது வலி இல்ல ஒரு குறையிற மாதிரி இருக்குது.
0: அது உங்களை நேரடியாக எக்ஸாமின் பண்ணாதான் தெரியும் எனக்கு.
4: சரிங்க சார்.
0: சரிங்களா, இல்லைன்னா உங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் வேணால் போய் பாருங்க, எலும்பு டாக்டர், அது ஹெல்ப் யூ.
4: சார் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன் சார், அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வலி இருக்கும்போது வாங்கங்கிறாங்க, எக்ஸ்ரே எடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க.
0: நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, எக்ஸ்ரே எடுத்தால் தான் தெரியும், எக்ஸ்ரே எடுக்காமலாம் தெரியாது.
4: சரிங்க சார்.
0: சரிங்களா,
4: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
5: வணக்கம் டாக்டர், நான் குமார் பேசுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா காலையில வேலை பாக்குறாங்க, அதோட மணி ஒரு 11 மணி 12 மணி சாப்பிடுறாங்க, செய்யறாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அதனால வந்து மூட்டு வலி நிறைய வந்து பெண்களுக்கு நிறைய பேர் இருக்கு டாக்டர். அதாவது வந்து சாப்பாடு லேட்டா சாப்பிடுறதுனால அதாவது வந்து இது மாதிரி இதாகுமா?
0: இல்லங்க, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையங்க.
5: ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா மணி 11-12 அப்போ பார்த்தோம்னா இடுப்பு நோவுது, இது நோவுதா அப்படின்றா போல, அதனால எதுனா இதாகுமான்னு கேட்குறேன்.
0: இல்லை இல்லைங்க. சாப்பாடுக்கும் முட்டி வலிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா?
5: ஆமாம் ஆமாம்.
0: சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது.
5: சரி, ஓகே டாக்டர்,
0: தேங்க்யூ.
2: நன்றி சார். ஒருவேளை அதிகமான வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இடுப்பு வலிக்குது அப்படின்னு தான் சொல்றதுக்கான வாய்ப்பு,
0: தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. எஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
2: ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
6: வெங்கடேஷன் மேடம், சாமன்பட்டி.
2: ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க, டாக்டர் இருக்காரு.
6: ஆ, பேசுங்க சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
6: சார், இந்த கையில் காலில் இந்த சொட்டக்கு எடுக்கிறாங்க இல்லைங்களா சார், அது எடுக்கிறது நல்லதாக கிடைக்குங்களா சார்?
0: சி, அது எடுத்துட்டு வலி கம்மி ஆகும்போது நிறைய பேர் வந்து அவங்களே தானாக பண்ணிக்கிறாங்க. அது பண்ணும் ரொம்ப அளவுக்கு மீறி ஜாஸ்தி பண்ணும்போது அதே வந்துட்டு ஒரு டேமேஜ் கொடுக்கும் ஜாயிண்ட்டுக்கு.
6: அப்படிங்களா சார்?
0: ஸோ ரெகுலராக பண்ணுறாங்க, ஒரு ஒரு ஒரு ஹேபிட்டாகவே பண்ணுறாங்கன்னா அது மேல் ஃப்யூச்சரில் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும்.
6: பண்ணுறதுனால
0: பிரச்சனை இல்லை, பட் அது ஜாஸ்தி பண்ணாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும்.
6: தேங்க்யூ,
2: தேங்க்யூ சார். அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
7: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க சார் மேடம்?
2: நல்லா இருக்கேன்.
7: சார்ட்ட பேசணும், சார்ட்ட பேசணும் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
7: வணக்கம். வணக்கம், நான் தஞ்சை மாவட்டம்

0: போனவன்ட்டான் பாபுராஜ் படம் மாமரி பார்த்தேன் சார். மலங்கால எனக்கு வலிக்கு வலிக்கல, அப்படியே சவுண்டு கேட்குது மடக்குனா மடக்கல சவுண்டு கேட்குது கிளிக் கிளிக்குன்னு லெஃப்ட் லெஃப்ட்
1: இருக்கு. அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணீங்கனாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் எல்லாம் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே சார்,
1: சரியா?
0: ஓகே, நன்றி சார, தேங்க்யூ சார்,
1: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ,
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
3: நான் வேலூர்ல இருந்து செல்வகணேசன் பேசுறேன் மேடம்.
2: ஓகே சார், டாக்டர் கிட்ட

0: தொடர் சதைகளை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா இந்த சவுண்டும் கம்மியாகிடும் சார் உங்களுக்கு.
1: சரிங்க சார்.
0: ஒரு முக்கியமான சதை இருக்குது, குவாட்ரிசெப்ஸ்னு சொல்லுவோம். ஆயின்மெண்ட்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னாவே சரியாயிடும். ரெகுலராக எக்ஸசைஸ் குவாட்ரிசெப்ஸ்ன்ட்டு ஒரு மசில் இருக்குது, அதுக்கு ஸ்ட்ரென்தனிங் பண்ணிங்கனாவே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சவுண்டெல்லாம் கம்மி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்
1: இருக்குது.
0: சரியா?
1: ஓகே, நன்றி சார், தேங்க்யூ சார்,
0: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: நான் வேலூர்ல இருந்து செல்வகணேசன் பேசுறேன் மேடம்.
2: ஆ ஓகே சார், டாக்டர்
3: கிட்ட பேசணும்.
0: வணக்கம் ஐயா.
3: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வணக்கம் சார். சார், எனக்கு ஒரு 2010 ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கால்ல ராடு வச்சாங்க சார். இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது சார். இப்ப அந்த ராடு கொஞ்சம் தொலைவு நடந்தா வலிக்குது சார், அது எப்படி சார் செய்யலாம்?
0: அதனாலதான் வலி வந்துட்டு இருக்குன்னா எடுத்து விட்டுருங்க. அதால
3: கொஞ்சம் ரொம்ப தொலைவு நடந்தா வலிக்குது, நல்ல சப்பாங்கல் போட்டு கூட உட்காடுறா சார், முட்டியில ராடு வச்சிருக்காங்க நீட்டா.
0: இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, வலி வந்துட்டு அந்த ராடுனால தான் வலி இருக்கா இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இது வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் ராடு எடுத்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது.
3: பரவாயில்லைங்களா? 65 வயசு ஆகுது, ராடு எடுக்கலாங்களா?
0: தாராளமாக எடுக்கலாமே. உங்கள் கஷ்டம் கொடுக்குதுன்னா எடுத்துருங்க, கஷ்டம் கொடுக்கலன்னா எடுக்க வேண்டாம். நடக்கும்போது வலினா முதல்ல அது வந்து எதுக்காக நடக்கும்போது வலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல இந்த ராடு தான் வந்து இந்த பிரச்சனை கொடுக்குதா இல்ல வேற ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நம்ம வந்து முதல்ல அது பாக்கணும்.
3: ரொம்ப எலும்பு ரொம்ப வீக் ஆகுது, நாங்க 4-5 முறை அடிபட்டுக்குது சார். எனக்கு ரொம்ப எலும்பு நடந்தாவே உடஞ்சிக்கும் சார்.
0: அப்போனா மூட்டு எப்படி இருக்குன்னு, மூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார். உங்கள் ஜாயிண்ட் எப்படி இருக்கு, நீ ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மூட்டு வலி இல்லை மூட்டில் வலி வருதா இல்லை வேறு எங்கே வலி வருதான்னு முதல்ல பார்த்துட்டு, ஏன்னா சம்டைம்ஸ் மூட்டில் வலி இருக்குன்னா ராடு எடுத்தாலும் உங்கள் பிரச்சனை தீராது. ஸோ முதல்ல எங்கே எது பிரச்சனை கொடுக்குதுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணிக்கோங்க.
3: வேலூர் வேலூர் சிஎம்சியில் தான் சார் பண்ணாங்க.
0: சரி.
3: சுகர் பிபி எல்லாம் இருக்குது சார் எனக்கு.
0: பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை.
4: தங்கச்சிக்கு 47 வயசு ஆகுது, 38 வயசுலயே எலும்பு தேய்மானம்ட்டாங்க. முதுகு பின்னாடி இருக்குல்ல மேல் எலும்பு, ஃபர்ஸ்ட் வரும்ல எலும்பு முதுகு எலும்புல, அதுல மேல் எலும்பு வந்து வீக்கமா இருந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கு எலும்பு தேய்மானம்ட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க, சாட்டு வந்தா சரியாயிடுச்சு. இப்ப எப்பனா கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, கை சுறுசுறு குத்துதுன்றா. அதுக்கு என்ன சார் பண்றோம்?
0: கழுத்துல வலி வருதுன்னா தூங்கும் போது எத்தனை தலைகாணி யூஸ் பண்றாங்கன்னு முதல்ல பாக்கணும்.
4: வீட்டு வேலை ரொம்ப நார்மல் ஹைட் எல்லாம் போட மாட்டா, தப்பியாதான் கொஞ்சம் மீடியமா தான் போட்டு.
0: வீட்டு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்காமா?
4: ஆமாங்க சார், வீட்டுல வேலை செய்வா, காப்பரேஷன் வேலை செய்யறா.
0: வீட்டு வேலை ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இந்த வீட்டு வேலை ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள்.
4: வீட்டுல வந்து பாத்திரம் தைப்பா, துணி தைப்பா, வீட்டுல எல்லா வேலையும் பாப்பாவதா, அப்புறம் வேலைக்கு ஆபரேஷனுக்கு போய் வேலை பெருகிட்டு வருவா.
0: கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீட்டு வேலை பண்ணும்போது இந்த மாதிரி கழுத்துல வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரே தொடர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் ஒரு 1/2 to 3/4 hours அட்லீஸ்ட் ஒரு 5-10 minutes பிரேக் எடுத்து பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
4: கழுத்து ஒரு நேரத்துக்கு வீக்கமா ஆயிடுது சார்.
0: அதான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு, இப்போது திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பிரேக் எடுத்து பண்ணிக்கோங்கன்றேன், விட்டு விட்டு பண்ணிக்கோங்க, ஒரே டைமில் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக வேலை பண்ண வேண்டாம்.
4: ஆ சரி சார், தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
2: தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: ஊர் பக்கம் சுந்தரேசன் மேடம்.
2: சுந்தரேசன் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க.
5: நீங்களே
0: பதில் சொல்றீங்களே எதுனாலும் சொல்லிட்டு.

0: என்னன்னு
1: கண்டுபிடிக்கலாம். சுகர்னாலனா சுகருக்கு வைத்தியம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஏன் பிளஸ் உங்களுக்கு விட்டமின் டியும் யூரிக் விட்டமின் டியும் கால்சியம் எவ்வளவுன்னு பாத்து.
0: விட்டமின்
1: டி டி ஃபார் டாக். அது செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு
0: சொல்லிட்டு.
1: செக் பண்ணிட்டு எலும்புல பிரச்சனை இருக்குன்னா அதை சாப்பிடுங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கும். அண்ட் சுகரை வந்து நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா ஐ திங்க் அந்த வீக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதான் டயர்ட்னஸ் தான் சொல்றேன் நானும்.
0: சரி சார்.
1: சரியா.
0: ஓகே சார். தேங்க்ஸ் சார்.
2: தேங்க் யூ. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
3: வணக்கம்.
2: வணக்கம். இந்த பின்னாடி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா, எனக்கு எக்கோ அடிக்குது.
3: ஹலோ வணக்கம் மேடம், கேளுங்களா.
2: டாக்டர் இருக்காரு சார், டாக்டர்கிட்ட பேசுங்க.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
3: அதே கேக்கல சார்,
1: நடைபயிற்சி பண்றேன்
3: இருந்தாலும் நைட்டு படுத்தா சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில் எழுந்ததும் உடம்புலாம் ஃபுல்லா டயர்டா இருக்கு. கை விரலாம் மறக்க முடியல, வலி இருக்குது. விரல் கை வரல சார்ஜ் வரல. அதுக்கு என்ன சார் செய்யலாம்?
1: உங்க ஃபிசிஷியன் எப்பயாவது பாத்துருக்கீங்களா சார்?
3: அதை சார் பார்த்தா டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. டாக்டர் எழுப்பு டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. மாத்திரை நாலாவது சாப்பிட்றதுதான் வலி இல்லாம இருக்கு. மறுபடியும் எப்போதும் போல
1: எலும்புல ஏதோ பிரச்சனை இருக்கா சார் உங்களுக்கு? எலும்பு வலி ஏதோ இருக்கா? முட்டி வலி, எலும்பு வலி வேற ஏதோ இருக்கா?
3: வலியெல்லாம் கிடையாது சார், முட்டி வலியெல்லாம் கிடையாது. காலையில 20 நிமிஷம் நடக்கிறோம், சாயங்காலம் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறான். 20 நிமிஷமா நடக்கிறேன். முட்டி வலியெல்லாம் கிடையாது. உட்காரு வந்துக்கிட்டான் டயர்டா இருக்குது. காலையில் வந்துடும்.
1: நீங்க உங்க ஜெனரல் பிசிஷியன் டாக்டரை பாருங்க. நான் எலும்பு ஸ்பெஷலிஸ்ட்.
3: அதான் சார் எலும்பு வலி சார், கை கால் விரலாம் மடக்க முடியாது சார். விரலாம் அப்படியே லேசா வலிக்குது. அப்புறம் பிராக்டிஸ் கொடுக்குறேன்.
1: காத்தால தூங்கி ஏஞ்சிக்கும் போது ஸ்டிஃபா இருக்குமா உங்க கால் உங்க கைகள்? காத்தால தூங்கி ஏஞ்சிக்கும் போது உங்களோட விரல் எல்லாம் ஸ்டிஃபா இருக்குமா?
2: இருக்குமா? இருக்குமா. ஓகே.
3: அப்புறம் மடிச்சடிக்கு அப்படி விட்டு பண்ணோம்னா சரியாது. ஒரு அரை சாலிட் ஹேண்ட் மாத்திரை போட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்துல சரியா போகுது.
1: சார், ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு வாட்டி ரத்தம் பரிசோதனை பண்ணிக்கோங்க.
3: அது எலும்பு டாக்டர் போய் பார்க்கணும்.
1: ஆமாம், எலும்பு டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி கொடுப்பாங்க. நீங்கள்
3: அது
1: ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்.
3: அது செக் பண்ணணுமா?
1: செக் பண்ணிக்கோங்க.
3: கால்சியம் டேப்லெட் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாகுது சார். டாக்டர் எழுதி கொடுத்தாரு, அது சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் வலி கம்மியாகுது.
1: மறுபடியும் வந்துட்டு
3: சாப்பிட விட்டுட்டா மறுபடியும் வருது.
1: முதல்ல வந்து செக் பண்ணோம் சார் எதனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கால்சியம் மாத்திரை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா கால்சியம் செக் பண்ணிக்கோங்க. கால்சியம் நல்லா இருக்கும், தொடர்ந்து சாப்பிடுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஏஞ்சிக்கும் போது வந்து விரல் மடக்கு நீட்டுறது கஷ்டமாக இருக்குன்னா ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கிட்ட ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு டாக்டரை பார்த்துட்டு வைத்தியம் பார்த்துக்கோங்க. அது உங்களோட சம்மந்தப்பட்டது சார்.
2: நன்றி.

0: क्वेश्चंस आ रहे हैं।
1: ஓகே சார், நம்ம வந்து இப்போது ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஸோ இந்த சிகிச்சையில் வந்துட்டு இப்போது வருங்காலத்தில் என்ன மாதிரியான புது

0: முன்னேற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: சி நீ பெயின்னு தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கலாம், ரெகுலர் எக்ஸசைசஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்து குணப்படுத்திடலாம். மின்னியே வந்துட்டு வலி வரும்போது மின்னியே பார்த்துட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து இது ஒன்றும் டிசீஸ் வந்து ப்ரோக்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் பண்ணிவிட்டும் நாளைக்கு வந்து டிசீஸ் முட்டி வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்படும் போது முட்டிக்குள்ளே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதிலே வந்து நம்ம குணப்படுத்திடலாம். அதெல்லாம் பண்ணிட்டும் ஆகலை, உங்களோட சொந்த வேலை பண்ண முடியலன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஒரு ஆப்ஷன்
0: இருக்குது.
1: நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி, அது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு, அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோபோட்டிக் சர்ஜரியில் வலி கொஞ்சம் கம்மியாகலாம், பிளட் லாஸ் கம்மியாக இருக்குது, ஃபாஸ்டர் ரிகவரி. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ்.
0: சூப்பர் சார். ஸோ கடைசியாக நேயர்களுக்கு வந்து இந்த முழங்கால் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற மெசேஜ் என்ன?
1: வெயிட் முதல்ல நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும்.
0: ஓகே,
1: வெயிட் ரிடக்ஷன், பேலன்ஸ்டு வெயிட்,
0: ஓகே,
1: இட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டமின் டி, கால்சியம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும்.
0: ஓகே,
1: ரெகுலர் எக்ஸசைசஸ் அண்டு எப்போயாவது எக்ஸசைஸ் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்டு கம்ஃபர்டபுள் ஷூஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீ ஜாயிண்ட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
0: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே. இன்றைக்கி நிறைய விஷயம் நீங்கள் வந்து எங்களுக்கும் நேயர்களுக்கும் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் நிறைவு பாடலா மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராமோட குரலில் வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 4 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:03 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக நான் என்ன கேள்வி, இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு காமெடி டயலாக் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னா பாதி தான் சொல்லுவேன், மீதியை வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கு க்ளூஸ்லாம் நான் கொடுப்பேன் அது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில். இல்லைனா சில நேரத்தில் வந்து முதல் 2-3 வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும், பின்னாடி இருக்க 4 வார்த்தையை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான காமெடி டயலாக் வந்து பாதியை நான் சொல்லுவேன், மீதியை நீங்கள் சொல்லணும். இதுதான் கேம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில முதல்ல எடுத்தோன பாடல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம், நான் திருச்சனை தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். கேம் கேட்டிங்களா? என்ன கேம்?
1: ஒரு காமெடி டயலாக் சொல்றீங்க, பாதி நான்
0: சொல்றேன். கரெக்ட். சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: ஒருத்த முட்டா பீசு, இன்னொருத்த மொரட்டு பீசு, ஆனா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கப்புறம் என்ன டயலாக் வரும்? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்களா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? ஒருத்த முட்டா பீசு, இன்னொருத்த மொரட்டு பீசு, ஆனா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கப்புறம் என்ன டயலாக் வரும்? ஞாபகம் வரலையா? க்ளூ கொடுக்கட்டுமா? இந்த படத்துல இந்த படம் பேர் வந்து உத்தம புத்திரன். 2010 வந்த படம்.
1: படம் ஞாபகம் இருக்குது?
0: படம் ஞாபகம் இருக்கு. சரி, இது வந்து விவேக் அவர்களோட டயலாக்.
1: அது விவேக் தான்.
0: அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மீதி இப்ப நான் ஆன்சர் தான் சொல்லணும், கரெக்ட்டா? ஓகே சார், நான் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: நான் ஒரு டயலாக் சொல்லட்டுமா?
0: நீ அது கிடையாது, அது கேம் கிடையாது. தேங்க் யூ ஃபார் காலிங், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
2: மேடம், சென்னை ஹேமா மேடம்.
0: ஹேமா மேம், புரியலையா?
2: என்ன டாபிக் மேடம்?
0: என்ன டாபிக்னா, நான் வந்து ஒரு ஃபேமஸ் காமெடி டயலாக் வந்து நான் சொல்லிடுவேன், பாதியை நான் சொல்லுவேன், மீதியை நீங்க சொல்லணும். பழைய படம் பாருங்க, இப்ப 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் நினைக்கிறேன். ஆமா,
2: பழைய
0: படமா? முன்னாடி போவோமே.
2: நன்றி.
0: ஓ, அவங்களே இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம், அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்த நேர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
3: வாழ்க வாழ்த்துடன் சேவை செய்ய மாட்டா?
0: சூப்பர் சார், நான் உங்களுக்கான டைலாக் சொல்லட்டுமா?
3: சொல்லுமா?
0: ஓகே. எண்ணெய வச்சு. ஹலோ, எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்களா, நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கேட்டிருக்கேன். எண்ணெய வச்சு, அதுக்கப்புறம் ஒரு டைலாக், இதெல்லாம் ஃபேமஸான டைலாக்.
3: என்னை
0: வச்சு
3: காம்
0: ஏது பண்ணலையே? என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கேமெடி பண்ணலையே அப்படிங்கறத சரியான முடிக்கிறது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் முயற்சி பண்ணி கரெக்டா சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் முத கேள்வி கேட்டேன், அது யாரும் இன்னும் கரெக்டா பதில் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் என்னோட விடாமுயற்சியை நான் விடாம வந்து என்னோட முயற்சியை நான் விடாம பண்ணிட்டே தான் இருப்பேன். இன்னும் அடுத்த நேர்கள்கிட்ட கேட்டுட்டே தான் இருப்பேன். நிகழ்ச்சியில முதல் பாடல் வந்துட்டே இருக்கு, கஜினி திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்காங்க. கபிலனோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசை.

0: 91.4 இனி எல்லாமே தூளு. ஹே ஹஸ்பண்ட், மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போல. ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 4:15 ஆகிட்டு இருக்க இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில நான் வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் என்ன கேம் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபேமஸான காமெடி டயலாக்ஸ்ல பாதியை நான் சொல்லுவேன், மீதியை நீங்க சொல்லணும். அதில் வந்து நிறைய க்ளூஸ்லாம் நான் கொடுப்பேன், என்ன படம், யார் நடிச்சிருக்காங்க, எந்த வருஷம் வந்த படம், எல்லாமே கொடுப்பேன். ஆனால் இந்த 90s 80s வந்து போகுவேன். ஏன்னா நம்ம ஏர்லி 2K இருந்து போமே, 2000s நான் எல்லா படமும் எடுத்து வச்சுருக்கேன். சரி, இப்போ எல்லாருமே நம்ம வந்து மீம்ஸில் பார்த்துட்டே தான் இருக்கோம். இந்த டயலாக்ஸ் எல்லாம் தெரியாதவங்கன்னு யாருமே கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. இந்த நேரத்தில் கேட்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கேமே. உங்களை கூப்பிட்டு பாதி டைலாக் சொல்லிட்டு மீதியை சொல்லு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல வராது. ஏன்னா நம்ம மைண்டில் இருக்கும், எனக்கு தொண்டை வரைக்கும் இருக்குது, மேலே வரமாட்டேங்குது, ஞாபகம் வரமாட்டேங்குது, யார் நடிச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரியுது, ஆனால் டைலாக் மட்டும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கேமே. ஸோ நான் திருப்பியும் இந்த கேம், இந்த க்வெஸ்சனை, மீன் இந்த ஆன்சரை நான் யாராவது சொல்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அடுத்த நேரம் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தஞ்சை மாவட்டம் சூரப்பட்டையிலிருந்து பொன்முறை.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான்
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான டயலாக் சொல்லட்டுமா?
1: ஆ சொல்லுங்க மேடம், ட்ரை பண்ணலாம்.
0: ஐ அம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. இது வந்து ஒரு ஃபேமஸான டயலாக் வடிவேல் சாரோடது.
1: இல்ல மேடம், நான் பார்த்த வரைக்கும் இந்த டயலாக் தெரியவே
0: இல்லையா? சரி, இருந்தா நான் உங்கட்ட வேற கேட்கட்டுமா?
1: ஆ வேற கேளுங்க.
0: வேற கேக்குறேன் பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான், ஆனா ரெண்டே வார்த்தை தான், மூணு வார்த்தை இருக்கு, சொல்லிருங்க பாப்போம்.
1: ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான்.
0: வேற சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முடி முடி, உங்களால
1: வரம் மாசங்க.
0: ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான் ஆனா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த டயலாக். முருகன் சார், கடைசி கேள்வி நீங்க கேட்டீங்களா? நான் சொல்றேன், ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான் அண்ணா, அதுக்கப்புறம் என்ன டயலாக் வரும் சொல்லுங்க பாப்போம்.
2: ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கான் ஆனா பயங்கரமான ஆளா இருக்கியாடா.
0: ஓ சூப்பர் சார், சூப்பர், வாழ்த்துக்கள், அழகா கரெக்டா சொல்றீங்க. நன்றி சார், நன்றி. இந்த மாதிரிதான் சீரி, ஐ மீன் ஃபேமஸான டயலாக்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டா எவ்வளவு ஈஸியா முடிச்சிடலாம் இல்ல? அதுக்கு நீ முதல்ல ஈஸியா கேட்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஃபேமஸான டயலாக். சார், அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார், உங்களுக்கான டயலாக் சொல்லட்டுமா?
3: ஆ சொல்லுங்க மேடம்.
0: மசால் வடை மசால் வடை தாயா, அதுக்கப்புறம் என்ன டயலாக் வரும்?

0: என்ன படம்?
1: படமா? சீனா தானா? நாட் நாட் ஒன்.
0: வடிவேல் சொல்ற?
1: ஆமா. நான் ஆக்சுவலாக வந்து ஏன் வடிவேல் சார் எடுத்தேன்னா, அது கொஞ்சம் பிரபலமாக இருக்கும், நம்ம மீமில் நிறையா பார்த்துருக்கோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம், அதனால தான் இப்படி எடுத்தேன். நீங்கள் சொல்லுங்கள். மசால் வடை, மசால் வடை தாயா? அடுத்து என்ன சொல்லுவார்? எனக்கு இப்ப வரைக்கும் மசால் வடையை பார்த்து அதான் ஞாபகம் வரும். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேற
1: உங்களுக்கு மசால் வடை வேண்டாமா? ஒரே வார்த்தை ரெண்டு தடவை வரும், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்ன படம்னா? பொண்ணு விளையிற பூமி.
2: பொண்ணு விளையிற பூமி.
1: ஆமா. ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
3: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்னொன்னு
2: ஐயோ, இவங்க படுத்துற இம்சம் என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரே வார்த்தையை ரெண்டு தடவை சொல்லுவாரு. ஆமா, இது வந்து 1998 வந்த படம், பொண்ணு விளையிற பூமி படம் பேரு.
1: ஆமா,
2: ஞாபகத்து வரலையா? ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதே பேசுவாரு, இப்படி தலையில வேற கையை வச்சிருப்பாரு. எல்லாமே சொல்றேன் நான் உங்களுக்கு.
1: இல்ல இல்ல, வடிவல அதிகபட்சம் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும்.
3: நீங்க
2: Thank you, thank you so much. இந்த கடைசியா நான் உங்களுக்கு கொடுத்த டயலாக் கேட்டிங்களா?
3: ஒரு தடவை சொல்ல முடியுமா?
2: கண்டிப்பா உங்களுக்காக சொல்லிடுவேன். நான் ரெண்டு இருக்கு, அதில் எது எது எது ஓகேன்னு பாருங்க. மசால் வடை மசால் வடை தாயா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார், என்ன டயலாக் வரும்?
3: அப்புறம் இன்னொன்னு
2: இன்னொன்னா? ஓ, நீங்க ஆப்ஷன் கேக்குறீங்க. ஓகே. ஐயோ, இவங்க படுத்துற இம்சை என்னால தாங்க முடியலையே அப்படின்னு வரும். ஒரே வார்த்தை ரெண்டு தடவை சொல்லுவாரு. இவ்வளவுதான்

0: இருக்கு. நிறைய பேர் ட்ரை பண்றவங்களாம் கூட சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ. கலா மேம், டயலாக் கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஐயோ இவங்க படுத்துற இம்சம் என்னால தாங்க முடியலையே. ஒரே வார்த்தை ரெண்டு தடவை சொல்லுவாரு, ஆனா அது வேற
1: வார்த்தை.
0: ஓகே மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ரொம்ப நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, கடைசியில் நான் தான் சொல்லணுமோ இந்த வார்த்தையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. படித்தவன் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை உதித் நாராயணன் மற்றும் மாலதி சேர்ந்து பாடியிருக்காங்க. பா விஜயோட வரிகளில் மணி சர்மாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே நேரங்களில் இது எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதோலு.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: ஃபன் பண்ணலாமா?
2: நேரம் 4:30 ஆகிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கி என்ன கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான காமெடி டயலாக் வந்து பாதியை நான் சொல்லிடுவேன், மீதியை வந்து நீங்கள் சொல்லணும். அதுதான் கேம். எல்லாருமே ரொம்ப ஈஸியான டயலாக்கை வந்து மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, மசால் வடை தாயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவார். அதை யாராவது சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான்
4: வண்டலூர்ல இருந்து சஞ்சய் பேசுறேன்.
2: சஞ்சய் சார்,
4: சொல்லுங்க.
2: இந்த டயலாக் கவனிச்சிங்களா? என்ன சொன்னோம் அப்படினு சொல்லிட்டு
4: மறுபடியும்
2: சொல்லுங்களா? ஓகே, மசால் வடை தாயா அப்படினு சொல்லிட்டு அடுத்து ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாரு. இது ஃபேமஸான டயலாக்.
4: அறுசுவையோ நாக்கல நாட்டியமாடுதா?
2: நாட்டியமாடுது அப்படி கூட சொல்லலாம். அரு சுவையும் நாக்குல நடனமாடுது
4: அப்படின்னு
2: சொல்லலாம். வாழ்த்துக்கள், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். நீங்களாவது சொன்னதுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ். எப்படியோ இந்த டயலாக் இவரா சொல்லிட்டாரு, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நேர், வணக்கம் ரெயின்போ.
5: வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: சூப்பர் சார். அப்படியே மகிழ்ச்சி உற்சாகமோட நான் இந்த டயலாக் யாருமே பதில் சொல்ல, நீங்களா சொல்லிடுங்க பிளீஸ்.
5: இன்னொரு வாட்டிக்கு அந்த கேள்வி சொல்லுங்க.
2: இதான் நான் சொல்றேன், ஐயோ இவங்க படுத்துற இம்சம் என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை சொல்லுவாரு. ஒரே வார்த்தையே 2 தடவை சொல்லுவாரு.
5: ஐயோ ஐயோ அப்படின்னு.
2: இல்ல வடிவேல் சார் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு, தலையில கை வச்சிருப்பாரு, அப்ப இந்த டயலாக் சொல்லுவாரு. படுத்துற இம்சம் என்னால தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுக்கிட்டே சொல்லுவாரு அவரு.
5: அதான்
2: கேமே.
6: என்ன சார்
2: உங்களுக்கான டயலாக் சொல்லட்டுமா?

ஐயோ, இவங்க படுத்துற இம்சை என்னால் தாங்க முடியலையே. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு? வேற டைலாக் கொடுக்கட்டுமா? நான் செவனேன்னு தானடா போயிட்டு இருந்தேன், யார் வம்பு தும்முக்காச்சும் போனா? அதுக்கப்புறம் என்ன டைலாக் சொல்லுவாரு? ஓகே, வந்து நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு வருது, ஆனால் எனக்கு இந்த பா என்ன ஆன்சர்னு டக்குனு வரமாட்டேங்குது. இதை நான் பார்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், எங்கே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும், இந்த அப்போ இருங்க உடனே கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 மற்றும் 298-5-2-0-5-5-4. வெளியூர் நபர்களாக இருக்கும் பட்சத்தில் 0-4-4 போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் தான் அடுத்த பாடல் சூப்பராக வந்துட்டே இருக்கு, அலெக்ஸ் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை ஜாவித் அலி மற்றும் ரெட்டி அவர்கள் சேர்ந்து பாடியிருக்காங்க. பா விஜயோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே இருந்திருங்கள்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நேரம் 4:39 ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையில நம்ம இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருப்பது நான் ஆர்ஜே ராஜஸ்ரீ. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேமஸான டயலாக்ஸ், காமெடி டயலாக்ஸ் வந்து நான் சொல்லிடுவேன், பாதி நான் சொல்லிடுவேன், மீதி நீங்கள் சொல்லணும் அப்படி நிறைய பேர் அவங்க டயலாக் சொல்லிட்டே வந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த காலர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ. நீங்கள் எங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க அந்த வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பண்ணிட்டீங்களா? வடிவேல் சார் வந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு, அப்ப வந்து தலையில கை வச்சுக்கிட்டே இந்த டயலாக சொல்லி மெதுவா நடந்து வருவாரு. இந்த படம் வந்து பொண்ணு விளையிற பூமி தெரியலையா? ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம்மா
1: பத்மாவதி அம்மா. ஐயோ, நீங்க கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப பழைய படம். இது பழைய படம் தான், இது பழைய படம் தான். 1998 வந்த படம் இது.
2: என்ன
1: வார்த்தை வரும் வடிவேலோடது, நான் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு. ரெண்டே வார்த்தை தான் இருக்கு அடுத்து. படம் வந்து மருதமலை 2007 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அர்ஜுன் வந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அவர் போலீஸா இருப்பாரு. உங்களுக்காக நான் இவ்வளவு க்ளூ குடுக்கறேன். போலீஸா இருப்பாரு இவரு, வடிவேல் சார் வந்து. வந்துருச்சா? அப்படிதான். நான் அப்படியே கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட். டயலாக் சொல்லுங்க. நான் அப்படியே நானே சொல்லிடுறேன்
2: நாட்டுக்கு.
1: சரி பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? நன்றி. அவங்கன்றதுனால தான் நான் ரொம்ப ஈஸியா கேட்டேன், மத்தவங்களுக்குலாம் அந்த இது வராது. ஓகே, அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: சாம்பல்பட்டி வந்து தல வெங்கட் மேடம்.
1: வெங்கட் சார், உங்களுக்கான டயலாக் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க?
3: காலையில என்ன,
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க?
3: என்ன
1: படமா இருக்கட்டும், நீங்க பாருங்க அண்ணாசன் அந்த மாத்திர பேர் எல்லாம் சொல்றீங்க. இந்த டயலாக் கம்ப்ளீட் பண்ணிருங்க, நீங்களாவது முடிச்சு விடுங்க.
3: சொல்லுங்க மேடம், ஒரு டைம் சொல்லுங்க.
1: ஐயோ, இவங்க படுத்துற இம்சம் என்னால தாங்க முடியலையே.
3: ஐயோ, இவங்க பண்ற இம்சம் என்னால தாங்க முடியலையே. மேடம் கேட்டுங்களா?
1: ஐயோ, அப்படி இல்ல, பாதி டயலாக் நான் சொல்லிட்டேன், கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க அடுத்து ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு.

0: அவரா சொன்னாரோ பக்கத்துல அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுல அதுதான் முக்கியம். எனக்கு என்னமோ அவர் சொன்னது நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க, வணக்கம் ரெயின்போ. அந்த பின்னாடி இருக்க வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ்.
1: ஹலோ, கும்பகோணம் மாவட்டம்.
0: கும்பகோணம் மாவட்டம், யார் பேசுறீங்க?
1: முகமது.
0: முகமது சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கீங்களா சார்? உங்களுக்கான டயலாக் சொல்லட்டுமா?
1: ஓகே.
0: நான் செவனேன்னு தானடா போயிட்டு இருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேன்னா அது அதுக்கப்புறம் என்ன சொல்வாரு?
1: என்ன
0: சார்
1: ரொம்ப வம்பு வளர்க்கிறேன்னு சொல்லுவாரு?
0: வம்பு வளர்க்கிறியா? இல்ல சார், இல்ல அது வராது.

0: போயிட்டு இருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனா அது அதுக்கப்புறம் என்ன சொல்வாரு? என்ன சார் வம்பு வளர்க்கறியா? இல்ல சார், இல்ல இல்ல இல்ல, அது வராது. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? வில்லு படத்துல வந்து வடிவேல் சார் வந்து ஒரு போலீஸ் கிட்ட மாட்டணும்னு பேசுவாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டயலாக். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தாம்பரத்துல இருந்து சஞ்சய் பேசுறேன்.
0: சஞ்சய் சார், இதுக்கு மட்டும் கால் பண்ணீங்களா? வணக்கம். இல்லையா, இல்ல உங்க பேர்ல ஒருத்தர் கால் பண்ணாரா, அதனால தான் கேட்டேன். அதே மாதிரி இருக்கு.
2: வண்டலூர். வண்டலூர், வண்டலூர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணாரா, என் பேர் ஏச்சு.
0: ஆமா, ஓகே, நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சூப்பர் சார். சார், உங்களுக்கான வார்த்தை டயலாக் சொல்லட்டுமா?
2: I am not an African monkey. I am பாவம்.
0: அடுத்து
2: அது கண்டுபிடிச்சாச்சு.
0: இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. I am பாவம்க்கு அப்புறம் இருக்கு.
2: சரி, அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. இன்னும் சொன்னீங்க இல்லையா, அது ஞாபகம் இருக்கு ஃபுல்லா.
0: நீங்க சொல்லுங்க. எனக்கு ஐ எம் பாவம், நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா, இதுதான் கம்ப்ளீட்டாக வர்றது. அடுத்து பில்டப் விடுறமோ பீலா பில்டப் பண்ணுறனோ பீலா விடுறனோ அது முக்கியம் இல்லை, எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரி பணம் பண் சாரி நாதாரி தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய டைலாக் வரும். நீங்கள் யோசிக்கலாம், ஏம்மா இவ்வளோ பெரிய டைலாக்காம்மா நீ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன்ல, இந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலரான டைலாக்ஸ். நம்ம மீம்ஸில், வீடியோஸில், எல்லாத்துலேயுமே வந்து இது அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி வந்து நம்ம வீடியோ எடுத்த அந்த டப்பிங்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது நம்மளே தானே சேர்ந்து டைலாக்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். சரி, அடுத்து ஒரு கேள்வி இருக்குது, யார் மாட்டுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: அதுக்கு
0: யார் வம்பு தும்புக்காச்சும் போனா அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு டயலாக் வரும். துணி துவைக்கிறாரா? இல்ல சார், எனக்கு புரியல.
3: நடந்து வர ஹாஸ்டல்ல உட்கார்றதுல டீ ஒன்னு போடு சொல்லுவாங்க.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வந்துட்டீங்க வந்துட்டீங்க.
3: அது தான் சொன்னா, நான் பாத்தி சிவனேல தான்டா போறேன். என்ன உட்கார வச்சனே, எந்த ஜில்லால போற உன் சாவ ஏன் கேறன்னு
0: சொல்லுவாங்க. ஆக்சுவலா சரி சொல்லணும்னா, இத வந்து அவர் விழுந்ததுக்கு அப்புறம் சொல்வாரு. நான் எவ்வளவு க்ளூ குடுக்குறேன் பாருங்க, அவர் விழுந்ததுக்கு அப்புறம் சொல்வாரு. இது
3: அப்படியா?
0: ஆமா.
3: அண்ணனுக்கு ஒரு போன் பூஸ்ட் சொல்லுவாங்க.

0: ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: ஓகே ஓகே
0: நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம நானே பதில் சொல்லிட்டுமா? பதில் சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, யாரோ கால்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ்.
2: ஹலோ, மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: மாலை வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரங்கராஜன் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டாரு. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கே கோடி இன்னுமா பண்ணல நீங்க அதை கம்மி. வணக்கம். ஓகே வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், போஜராஜன் சார்.
3: நுங்கம்பாக்கம் டேக் பண்றோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறோமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், உங்களுக்கான டயலாக் சொல்லிடலாமா?
3: பழைய படமா? அந்த நாகேஷ் படமா சொல்லுமா?
0: அவ்வளவு தூரம் போல சார், நான் 2000 1998
3: நின்னுட்டேன்.
0: சார் சொல்லட்டுமா? உங்களுக்காக ரொம்ப ஈஸியா கேக்குறேன். என்ன சொல்லலாம், காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? ஹலோ, தெரியலையா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா? இல்ல இது கேக்குறேன் பாருங்க. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம். ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: திருத்தணி கோபுரத்துறம்.
0: சார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கோபுரத்துறம்.
0: ஓகே சார், உங்களுக்கான டயலாக் சொல்லிட்டுமா?
4: சொல்லுங்க.
0: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க?
4: வடிவேல் டயலாக்.
0: வடிவேல் டயலாக். இது வந்து மண்ணுநீதி படம், 2000 ரிலீஸ் ஆன இந்த படம். உங்களுக்காக எல்லா க்ளூவையுமே
4: சொல்லிட்டேன்.
0: ஓகே நன்றி சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே, இந்த டயலாக் இன்னும் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் டயலாக்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படியெல்லாம் சோதிக்கிறாங்க? இது வந்து மனுநீதி படம், 2000 வந்து ரிலீஸ் ஆன படம். இதை யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் மஞ்சள்.
0: வணக்கம்.
5: இன்னைக்கு
0: எவ்வளவு கூட்டம், அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்.
5: ஏபிசிடி பாலத்துல வரதான அது?
0: கரெக்ட்.
5: கண்டக்டர் வருது. ஆமா, வந்து என்ன, ஆஹா, நம்ம பஸ் எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. கரெக்ட், அள்ளிடலாம்.
0: சூப்பர் சார், செம்ம. நான் கிளாப் பண்றேன்.
5: அள்ளிடலாம் சொல்லிட்டு
0: வாழ்த்துக்கள் சார். நான் இந்த இது ஆக்சுவலி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அதாவது ஒரு சில கேள்விகள் வந்து இதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு அவரு. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு காலரா யார் இருக்காங்கன்னு பாக்கோம். வணக்கம் ரெயின்போ. ஓ, கட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே, சார் தான் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு காலர். இல்லை, இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. இல்லை.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய குவெஷன்ஸ் நம்ம வந்து கேட்டோம். ரொம்ப ஈஸியாக அதுக்கெலாம் பதில் சொல்லிடுவாங்க நான் நினச்சேன், ஆனால் சொல்லலை. ஆனால் அந்தளவுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு நான் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்து ஒப்பாடி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் வந்து இந்த கடைசி ஏபிசிடி மூவி தான். அதுக்கு எப்படி அவர் டக்குன்னு பதில் சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்தது. ஏன்னா இதை அவங்க கெஸ் பண்ண மாட்டாங்க, இது கொஞ்சம் அவ்வளோ பாப்புலர் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் பட்டுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு என்ன, அப்படி நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். ஓகே, இதோட ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக அவங்களுக்கு வந்து மஜா திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பாடியிருக்காங்க. கபிலனோட வரிகளில் வித்யாசாகரோட இசையெல்லாம் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டிருந்திருங்கள். இதுக்கப்புறம் நான் உங்களை சுபமான நாளில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ராஜஸ்ரீ.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 20 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம புதுசாக கற்றுக்கும் பொழுது ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த நேரத்தை விட சீக்கிரமாகவே அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் படவா பரவாயில்லையே, நம்மளால் கூட இவ்வளோ முடியுமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி. வேற இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா. அப்படி நாம் நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருப்போம். முதல் முறையாக நாம் சைக்கிள் ஓட்ட பழகி அதை ரொம்ப நாம் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போய் அந்த ஒரு ஆசை அனுபவம்லாம் எப்படி இருந்திருக்கும் இல்லை. இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல் முறையாக நீங்கள்

0: சைக்கிள் ஓட்டி பழகிய அந்த அனுபவம், எத்தனை பேர் மேலே இடிச்சிங்க, எங்கே போய் விழுந்தீங்க, என்ன சாதனை எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பேச போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952205545. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற எண்ணை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம்
1: மேடம்.
0: ஹலோ மேடம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
1: பாதுகாப்புல
0: கத்துக்கிட்டீங்க இல்லையா? சொல்லுங்க தேவா சார்.
2: எனக்கு வந்து சின்ன வயசுல கத்துக்கிறப்போ ஃப்ரெண்ட் கத்து குடுத்தான்.
0: சரி,
2: அவன் என்ன பண்ணா, நடு முதல ஒரு குத்தா, நேரா பாடுறான் நேரா
0: பாடுறான்.
2: அவன் நடு முதல குத்துனான் பாருங்க, சைட்ல ஒரு 100 வண்டி வந்தது, அதனால டேஷ் ஆகி. ரெண்டாவது இன்னொரு என்னன்னா, அவன் புடிச்சுனே வருவான், வந்துட்டு ஒரு சில நேரத்துல புடிச்சுன்னு இருக்கான்னு தைரியத்துல நம்ம ஓட்டா அவன்
0: விடுங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க சார். கண்ணன் சார்,
3: அப்போ வந்து இப்ப இப்ப சைட்ல அவங்க வந்து பசங்களுக்கு எல்லாம் அந்த இப்ப அவங்களே ஓட்டுறது எல்லாம் சைட்ல இருந்தது, அப்பெல்லாம் சைட்ல கிடையாது இல்ல, அந்த வீல் பக்கத்துல ரெண்டு பேர் விட்டுருப்பா, கிலோ உள்ள மாதிரி குடுத்துருப்பாங்க.
0: ஆமா ஆமா, அந்த எக்ஸ்ட்ரா வீல்ஸ் வச்சு.
3: ஆமா, இப்ப அவங்களே கொஞ்சம் அவங்களும் பழகிக்கிறாங்க அதை, இப்ப அதை நம்மள சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல. அப்ப எல்லாம் வந்து அப்படி கிடையாது, சின்ன சைக்கிள் நாங்களே இது பண்ணிட்டு அதை புத்தி பண்ணி ஒரு முள்ளு வெளியே விழுந்து முள்ளு குத்தி பஞ்சர் ஆகி அந்த வார சைக்கிளுக்கு பஞ்சருக்கு காசு கொடுத்து அவளை கொடுத்து பள்ளம் பள்ளம் அப்பலாம் ரோடு பள்ளம் மேடா தான் இருக்கும். அப்ப பள்ளத்துல வந்து முட்டி காலம் பேத்துட்டு போய் எத்தனை வர்றவங்க ஒருத்தர் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு வந்தாங்க, அவங்க மேல இடிச்சு இடிச்சு விழுந்துருக்கேன்
0: நான்.
3: ஆமா ஆமா, அவங்க ஏமா தண்ணிய குட்டி அந்த பானை ஏமா விழுந்து அந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு
0: எப்படியோ ஒரு வழியா கத்துக்கிட்டாச்சு இல்லையா?
3: ஆமா, எப்படி நம்ம தாய் இருந்து நமக்கு நட சொல்லி தராங்களோ அதே மாதிரி சைக்கிள் தான் நமக்கு வந்து மத்த எல்லா வண்டியும் ஓட்டுறதுக்கு சைக்கிள் தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது.
0: ஆமா ஆமா சார், அதுதான் அடித்தளம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது குழந்தைங்க வந்து கீழே விழுந்தது அப்படின்னா உடனே போய் தூக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது விழுந்த உடனே நம்ம போய் தூக்க போனாதான் அது அழுவோம், அதுவே எழுந்து திரும்ப நடக்க ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், அது முகத்துல இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால நம்ம சைக்கிள் ஓட்டும் பொழுது இதெல்லாம் சாதாரணங்க, என்னோட அனுபவத்தை நான் வந்து நிகழ்ச்சி விட நிறைவுல சொல்றேன், எனக்கும் அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமா தான் இருக்கு. அதனாலதான் இந்த தலைப்பை நான் கொண்டு வந்தேன். ரொம்ப அழகு. இதுல வந்து இப்போ சொந்தமா சைக்கிள் வச்சு கத்துக்கிட்டது அப்படிங்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இந்த வாடகை சைக்கிள். ஐயோ, அந்த சைக்கிளுக்கு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகாம ஒரு மணி நேரத்துல நாம கொண்டு போய் கொடுத்துடணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே பழகிய தலைமுறையும் கூட இருக்கு இல்லையா? தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்தில இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா, குரலில் தாமரையின், வரிகளில் எஸ் ராஜ்குமாரின் இசையில் கேட்டனை இருப்போம்.

0: நேரம் 5:13 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், முதல் முறையாக சைக்கிள் ஓட்டி பழகிய அனுபவம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம் ரெயின்போ.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: சொல்லுங்க சார், வெங்கட் சார்.
1: நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியே கத்துட்டோம்.
0: அப்பா
1: அப்ப பாத்தீங்கன்னா 5 காசு தான் ஒரு அவருக்கு ஹையர் சைக்கிள்.
0: சரி,
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பெண்டெல்லாம் ஆகும். உக்காந்தனி இந்த நம்பர் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டுட்டு கத்துட்டோம். அதே மாதிரி 5 நிமிஷம் பிஃபோர் எடுப்போம், 10 நிமிஷம் கழிச்சு தான் விடுவோம். அரை வருக்கு ஒரு வருக்கும் அதுக்கேத்த மாதிரி தான் காசு வருவோம். டெய்லி ஒரு தகராறு நடக்கும், 5 காசு பாக்கி 10 காசு. இப்படி பண்ணுவோம். கத்து கொடுத்து வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் இது அவர் சொன்ன மாதிரி, முந்தின நேயர் சொன்ன மாதிரி நல்லா ஓட்டிட்டு பின்னாடி கையை எடுத்துட்டார். நேரத்தில் ஒரு ஆள் நடந்து போயிருந்தோம்.

0: போய் கரெக்டா காலில் விட்டேன். அவர் நேரம் என்ன பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அவங்க போய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எங்க இடிச்சுட்டான் பாருங்க, அடிபட்டு எடுத்தனர். அப்புறம் அவங்க இது பண்ணி இப்ப புதுசா கத்துருக்காங்க, ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க, சமாதானம் பண்ணி அவங்க அமைச்சிட்டு ஒரு ஸ்டாரி சொல்லிட்டு வந்துட்டாங்க. இது வந்து மறக்க முடியாது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி.
1: ஓ அடடா அடடா, என்ன ஒரு பசுமையான நினைவு இல்ல, ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க சார், நன்றி.
0: இன்னும் நாங்க சைக்கிள் ஓட்டிட்டு
1: இருக்கோம். அவ்வளவுதானே, அது வேணும் இல்லையா? கண்டிப்பா எஸ். அந்த சைக்கிள் அப்படிங்கிறது மிதிவண்டியில போகும்பொழுது இருந்த உடல் அமைப்பு ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து வேற இல்லையா, அது வந்து ஒரு தனி ஒரு சுகம் தான் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுதான் வந்து உலகம் மாறினாலும், நிறைய வாகனங்கள் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நேரத்தை குறைக்கிற மாதிரி வந்தாலுமே அந்த மிதிவண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு அழகு தான் இல்லையா? வணக்கம் லைன் போய் யார் இங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம் மேடம், சைலேந்து இருந்தா ஆனந்த் ரேகா மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நாள் ஆச்சு மேடம் கூட பேசி.
1: சொல்லுங்க சார்.
2: நான் 8வது 7வது படிக்கும் போது மேடம் வாடகைக்கு எடுத்த சைக்கிள் ஓட்டணும், 1 ஹவருக்கு 2 ரூபா மேடம்.
1: ஓ
2: அப்ப என்ன பண்ணுவோம், மேடான பகுதியில இருந்து சைக்கிள் ஓட்டணும், வேகமா போகணும்னு போன மேடம், ஏறி போய் நேரம் ஏறி மேல போய் பிரேக்கு பிடிக்காத போய் விழுந்தேன்
1: மேடம்.
2: பிரேக்கு பிடிங்கிருச்சு மேடம், பிடிங்கி விழுந்து முட்டி எல்லாம் பேத்திட்டு ரத்தம் வடியுது.
1: பாருங்களேன், அப்போ அது வந்து வழியா இருந்தது. அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணும்பொழுது எப்படி எல்லாம் நம்ம குறும்புதனம் பண்ணிருக்கோம் அப்படின்னு தோணுது இல்ல?
2: திரும்பி பார்க்கும் போது ஒருத்தர் கூட இல்ல மேடம்.
1: நன்றி சார் அந்த அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், யாரங்கிறது? ரேடியோ வாலியூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. வணக்கம் வணக்கம், யாரங்கிறது சார்?
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: சொல்லுங்க சார்.
3: என்ன மேடம், என்ன
1: இன்னைக்கு தலைப்பு வந்து முதல் முறையாக நீங்க மிதிவண்டி ஓட்டி பழகிய அனுபவம், அத பத்தி பேசிட்டு இருக்கோம்.
3: நான் வந்து மேடம் சைக்கிள் கத்துக்க லேட் பண்ணிட்டேன் மேடம், 11வது படிக்கிறப்ப தான் சைக்கிள் கத்துக்கிட்டேன். அதாவது நான் கத்துக்கிட்ட அனுபவமே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். சைக்கிள்ல எல்லாரும் சீட்ல உட்காந்து ஓட்டுவாங்க, குரங்க படத்துல ஓட்டுவாங்க, நான் கேரியர்ல உட்காந்து சைக்கிள் கத்துக்கிட்டேன். அதாவது எங்க வீட்டு சைக்கிள் எடுத்து கேரியர்ல வச்சுட்டு உட்காந்து சுத்தம் அப்படியே அப்படியே சைக்கிள்
1: கத்துக்கிட்டேன்.
3: அதுல வந்து கத்துக்கிட்டு 11வது படிக்கிறப்ப லீவ்ல வந்து கீழே விழுந்து அடிபட்டேன்
1: மேடம்.
3: மந்த மந்த மண்டபம் எல்லாம் உடஞ்சு போச்சு, ரொம்ப இதாயிட்டு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 86ல அது வந்து மே மாசம் ஒரு படம் பாக்கிறதுக்காக சைக்கிள்ல தங்கச்சி நானும் போனோம். அதுல நான் கீழே விழுந்து அடிபட்டு பெரிய விபத்தாயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 15 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் சரியாகி வந்தேன்.
1: குணமாயிட்டீங்க?
3: ஆனா என் தங்கச்சிக்கு ஒண்ணு அவ்வளவு அதை காப்பாத்திட்டு நான் மட்டும் அடிபட்டேன். அது மாதிரி ஆயிட்டு மேடம். ஆனா சைக்கிள் ஓட்டுறது சுவாரஸ்யமான அனுபவம் மேடம் அது.
1: ஆமா ஆமா உண்மைதான்.
3: அப்ப வந்து பெரிய இது மேடம் அது கலை. நான் வந்து கத்துக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு,
4: நீங்களே
1: கத்துக்கிட்டீங்க?
4: மேடா இருக்கும், கீழ ரோட்ல வந்து பள்ளமா இருக்கும், அந்த பெடல்ல காலை வச்சு வச்சு வச்சு வச்சு அது ஓட்டி ஓட்டி பழகினேன். அதுக்கு பிறகு குரங்கு பிடல்
1: ஓட்டினேன்.
4: ஒரு தேனையில வரும்போது ஒருத்தன் சைக்கிளை கொண்டாந்து இடிச்சு என் சைக்கிளே வந்து உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க தலையில தூக்கி கொண்டாந்து எங்க வீட்டுல போட்டாங்க.
1: ஓ பாருங்க என்னெல்லாம், அதான் ஒவ்வொருத்தருடைய அந்த அனுபவத்தை கேட்கும் பொழுதும் சைக்கிள் கத்துக்கிட்டது சாதாரண கலை இல்லப்பா, நாங்க வந்து அவ்வளோ சுலபமாலாம் கத்துக்கலப்பா அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் கேட்கும் பொழுது நமக்கு தோணுது. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம.
1: வணக்கம்
5: சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல பேசுறமா. மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
5: நான் வந்து 5வது 10 வயசு இருக்கும் அப்ப கத்து, அப்ப எல்லாம் வந்து சின்ன சைக்கிளே கிடையாது, கடைக்கு போயிட்டு அரை பேடல் தான் அடிக்கணும். அப்போ அது யாரும் புடிச்சுக்கணும், இல்லைன்னு கீழே
1: வந்துடும்.
5: அரை பேடல் தான் அடிக்க முடியும், பெரிய சைக்கிள் அப்ப கிடையாது வந்தாது. அதுக்கப்புறம் உட்காருவாங்க, மின்ன பாருங்கன்னு வாங்க. மின்ன பார்த்தோம்னா இந்த பக்கம் சாய்வோம், இந்த பக்கம் முதுகில் குத்துவாங்க, இந்த பக்கம் சாய்வோம், பெல் அடிவாங்க, பெல் அடிக்க கை எடுத்தோம்னா இது விழுந்துருவோம். ரெண்டு மூணு தடவை விழுந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டேன் நானு, தள்ளி விட்டேன் வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்பதான் ஞாபகம் எனக்கு வந்தது, வடிவேல் மா

0: பிராமணா இருப்பாரு, இவங்க வந்து யாராவது இந்த வெண்ணிராட மூர்த்தி ஹெட் மாஸ்டர் கத்து கொடுப்பாரு பாருங்க, பின்னால குத்திக்கினே இருப்பாரு, வண்டி வீட்டுக்குள்ள போயிடும். எனக்கு எப்ப பார்த்தாலும் சரி வந்து இந்த சீன் பார்க்கும் போதெல்லாம் நான் சைக்கிள் ஓட்டின ஞாபகம் தான் எனக்கு வரும், வெண்ணிராட மூர்த்தி வடிவேல் கதை தான் எனக்கு வரும் ஞாபகம், ரொம்ப கஷ்டமா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் வந்து நான் இயற்கையினுடைய நான் இயற்கையை நேசிப்பவன் நான் வந்து நான் இயற்கையில வந்து எல்லா விலங்குகளுக்கும் நீச்சல் கத்து கொடுத்து பிறகுது, அது மனிதன் மாத்திரம் நீச்சல் கத்துக்கணும். நீச்சல் பொறுத்த வரைக்கும் எல்லா விலங்குகளும் நீச்சல் தெரியும், யானை கூட போட்ட கூட நீச்சல் அடிக்கும், நாய் பூனை எல்லாமே. ஆனா மனிதனுக்கு மாத்திரம் நீச்சல் கத்துக்கணும்னாதான் போக முடியும், இல்லைன்னா இறந்து போயிடுவோம். ஆமா, வந்து இயற்கையினுடைய அது ஒரு இது அமைப்பு, அது வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி சார். எஸ், ஒவ்வொருத்தரும் முதன் முதலில் மிதிவண்டி ஓட்டி பழகிய அனுபவம், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். மனோ மற்றும் சித்ரா குரலில் பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் காத்துக்கிட்டு இருக்கு. பாடலுக்கு முன்பு
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:26 ஆயிட்டு இருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். முதல் முறையாக சைக்கிள் ஓட்டி பழகிய அனுபவம், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952055544. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
1: வணக்கம் மேடம். நான் வந்து தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: சொல்லுங்க சார்.
1: சைக்கிள் வந்து முதல் முதல்ல நம்ம ஓட்டக்கூடிய வாகனம்
0: அதுதான்.
1: அது வந்து அந்த காலத்துல வந்து ₹1-2 வாடகைக்கு ஒரு நேரத்துக்கு எடுத்து ஓட்டி ஓட்டி அழகிட்டு நான் என்ன செய்யறது, எங்க அப்பா சைக்கிள்ல வந்து தெரியாம அவருக்கு தெரியாம திட்டுவாரு, எடுக்கூடாது எடுக்கூடாது, ஏன்னா உந்துருவா அடி போட்டுருவோம். தாய்வியை தெரியாம எடுத்துட்டு வந்து அது நம்ம ஓட்டி ஓட்டி குரங்க பொருள் ஓட்டி அதை ஓட்டி கத்துக்கிறது, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இப்ப கத்துக்கிட்டே நல்லா பழகிட்ட அப்புறம் அவரா பாத்துட்டு பரவாயில்ல அதான் ஓட்டுறான் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வான்ட்டு அவரே அனுப்பிருக்காரு.
0: உண்மைதான் சார். நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க உங்க பேரு. உங்க பேரு?
2: ஹலோ. ஸ்டாலின்
0: சொல்லுங்க சார்.
2: இங்க செட்பட்ல தான் சைக்கிள் உள்ள கத்துக்கும் போது இங்க அப்பா ஃபேமிலி தெருவுல தான் படிச்சிருந்தோம். ஸ்கூல் ஆப்போசிட்லயே ஆப்பி டவுன்ல இறங்கும். அந்த டவுன்ல இறங்கி போய் அப்படி திரும்பும் போது சைக்கிள்
0: தஞ்சை
3: மாவட்டம் உப்பிலிப்பொங்கல்ல இருந்து வாழ்வாழ்மன தைய கலைஞர் ராமன் பேசுறோம்.
0: சொல்லுங்க சார்.
3: இந்த பிள்ளையில வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வந்து ஓட்டிக்கிட்டு பின்னாடி பிடிச்சிட்டு இருந்தாவுலமா, நான் சரி பின்னாடி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க அவ்வளவு நினைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க ஓட்டிக்கிட்டு கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தோம் பாருங்க, அந்த கீழே விழுந்து முட்டிக்கிட்டு எல்லாம் தேஞ்சு, அப்புறம் அவளுக்கு தூக்கிட்டு அப்புறம் மஞ்சள் பத்து அம்மா திட்டுனாங்க, ஏண்டா ரோட்ல போய் சைக்கிள் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பத்து போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையா கத்துக்கிட்டு 4 என்ன பண்ணோம், சைக்கிள்ல போனோம். ஆண்பர்ல நான் உட்கார்ந்து இருந்தேன்
0: பாருங்களேன்,
3: சீட்ல ஒரு பையன், சேரி இல்ல ரெண்டு பையன், மொத்தம் 4 போனோம் பாருங்க. தூரம் போகல என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருந்தோம் பாருங்க, ஃப்ரெண்ட் வீல்ல காலை விட்டுட்டேன், காலை விட்டு மாட்டி கண்ணை எப்படி கட்டி உட்கார வச்சு விட்டு இரு அங்க போயிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு
0: போயிட்டானுவோம்.
3: சாயந்தரம் 5 வரைக்கும் ஆளே வரல. அப்புறம் எங்க அம்மா அங்க 15 வேலைக்கு போயிட்டு வந்தவங்க பாத்துட்டு அந்த பொம்பளையும் போய்

0: அம்மாட்ட சொல்லி, எங்க அம்மாட்ட உங்க பையன் அங்க அடிபட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில ஊசிக்க போட்டு அப்புறம் வைத்தியம் பார்த்தாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப அப்பெல்லாம் ரொம்ப ஜாலியான டைப்புமா.
1: ஆமா ஆமா, என்ன இப்ப பாருங்க, நண்பர்கள் எவ்வளவு குறும்புத்தனமாவும் இருந்திருக்காங்க. ஒரு சைக்கிள்ல நாலு பேரா, அப்பா எப்படி எல்லாம் அந்த சைக்கிள் கத்துக்கிட்ட அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வித்தியாசம், அவங்க இருந்த சூழல், அவங்க நண்பர்களை பொறுத்து மாறுது பாருங்க. இல்ல வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன் பேசுறேன் மேடம்.
1: முருகன் சார் சொல்லுங்க சார்.
2: மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
2: சரிங்க மேடம், சரிங்க மேடம்,
1: சொல்லுங்க
2: போயிட்டு அதெல்லாம் மறக்கவே முடியாது மேடம். மாலையிலையும் ரெண்டு வேலையும் போய் போயிருவான். அப்படி சறுக்கி விட்டு ஓரளவுக்கு ஒரு ஆறாவது படிக்கும் போது நல்லா ஓட்ட பழகிக்கிட்டேன்
1: மேடம். அவ்வளவுதான், அவ்வளவுதான் சார். விழுந்து விழுந்து எழுந்தாதான் ஒரு விஷயத்த கத்துக்க முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த மிதிவண்டி ஓட்டி பழகிறது தான். தொடர்ந்து நாம பேசுவோம், இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சங்கீதா ஷாஜித் குரலில், ஏ ரஹ்மானின் இசையில் பாடல், மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக. பாடலுக்கு முன்பு
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எஃப்எம் 91.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:25 ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னா, முதல் முறையாக நீங்கள் மிதிவண்டி ஓட்டி பழகிய அனுபவம், அதை தான் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம்
0: சார். ரேடியோல கம்மி பண்ணிடலாமா?
1: ஓகே.
0: சொல்லுங்க சார்.
1: மிதி வண்டிய பத்தி சொன்னீங்க. நான் முதல் முதல்ல சைக்கிள் கத்திக்கும் போது இந்த கட்ட வண்டின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 50 பைசா 1 ரூபா கட்டலாம்.
0: சரி,
1: அப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிள் கட்டி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ஃப்ரெண்டு தான் கட்டி கொடுத்தாப்புல, கட்டி கொடுத்துட்டு ஏறி உட்காந்துட்டேன். அப்புறம் பார்த்தா பின்னாடி அவர் வரவே இல்லை. அப்புறம் போட்டு சுத்திக்கிட்டே நினைக்கிறேன், நீ இறங்குறதுக்கே வழியே இல்லை, ஸ்டாப் பண்றதுக்கே தெரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு ஒரு லைட்டு மரம் இருந்துச்சு, அதுல மோதி அப்புறம் கீழே விழுந்து முழங்கால் வழிபட்டு. ஆமா, அது ஞாபகப்படுத்தி ரொம்ப நன்றி. பழைய மெமரிஸ் ஆஃப் லைஃப் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப
0: நன்றி சார், உங்க அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். மாதவரம் செல்வராஜ்.
0: சொல்லுங்க சார்.
2: சைக்கிள் ஓட்டும்போது எதிர்மோட்டில இருந்து மேல ஏறி உட்காந்து வந்தேன். டீச்சர் வந்தாங்க.
0: டீச்சரா?
2: நான் ஓட்டி அதை வரத பார்த்து பயந்து போய் எங்க வீட்டுல சொல்லி மாட்ட விட்டாங்க. வீட்டுல சமாட்டி எனக்கு அதனால தத்துக்கு ஒத்துக்குன்னு
0: ஓட்டினேன்.
2: அப்புறம் மாதவ வந்துட்டான் உங்க பையன். டீச்சர் வந்து எங்க வீட்டுல சொல்லி எங்க அப்பா வந்து என்ன
0: பாருங்களேன். அப்புறம் ஒரு வழியா போராடி கத்துக்கிட்டாச்சு. இல்ல
2: கத்துக்கணும், கத்துக்கணும் மேடம்.
0: அவ்வளவுதான் சார். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். சென்னை பெருமந்து வள்ளி பேசுங்க மேடம்.
0: சொல்லுங்க மேடம்.
3: மேடம் பாட்டுலாம் சூப்பர்.
0: நன்றி.
3: எனக்கு பிடிச்ச பாட்டே பாருங்க.
0: பாருங்களேன் வள்ளி மேடம் பிடிச்ச பாட்டு. எப்படி நீங்க சைக்கிள்
3: கத்துக்கிட்டீங்க?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: சின்ன வயசுல ஆறாவது படிக்க சொல்ல சைக்கிள் ஓட்ட
0: கத்துக்கினேன்.
3: ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அப்ப என்ன ஆச்சுன்னா கீழே
0: விழுந்துட்டேன்.
3: அந்த கட்ட வந்த பக்கத்துல சக்கே பேத்துக்குச்சு. அந்த கத்து கொடுத்த பையன் வேணா விடு ரத்தம் வருதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீறி ஓட்டினேன். ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கத்துக்கின்னு திருப்பி எங்க மாமி பையனை வச்சு டபுள் சச்சா. அந்த பையன் தெரியாத காலை வர உள்ள
0: விட்டுக்கணும்.
3: பயந்து பயந்து போய் எங்கேயும் மாமி திட்ட பயந்து பயந்து போனேன். அப்புறம் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க.
0: ஆனா இந்த சைக்கிள்ல காலை விடுற அந்த பழக்கம் அப்படிங்கறது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு. எல்கேஜி அந்த டைம்ல வந்து பின்னாடி உட்காந்துட்டு போகும்பொழுது எங்க மாமா ஓட்டிட்டு போக பின்னாடி உட்காந்துட்டு போக காலை சைக்கிள் அந்த பின்னாடி வீல்ல விட்டு ரத்தம் வந்து சொல்லல. சொன்னா திட்ட போறாங்க, ஐயோ ஸ்கூல் போக முடியாதே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நானும் சொல்லல. இறங்கும் பொழுது கண்டுபிடிச்சி என்னப்பாப்பா இப்படி ஆயிடுச்சேன்னு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி. இந்த அனுபவம் எல்லாம் வந்து நிச்சயமா சில பேருக்கு இருக்கும். ஓட்டுறது ஒரு வகை அப்படின்னா பின்னாடி உட்காந்துட்டு போறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம வீர தழும்புகள் எல்லாம் ஏற்படுத்தி இருப்போம் இல்லையா? வணக்கம் ரெயின்போ.
3: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நல்லா இருக்கேம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மறைமலை நகர் தாமரை கண்ணி.
0: சொல்லுங்கம்மா.
3: நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் எங்க வீட்டுல அவங்கதான் சைக்கிள் சொல்லி கொடுத்தாங்க.
0: அது ஒரு தனியே தனி அனுபவமா.
3: ஓட்டின மேடம் ஓட்டிட்டு எங்க வீட்டுல வந்தாரு. எப்படி ஓட்டுறன்னு பாக்கிட்டு நேரம் போய்
0: பள்ளத்துல.
3: ஆமா, அதுவும் பள்ளம் என்னன்னா நான் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கூல்ல கேட் வச்சிருந்தாங்க. அதுக்கு கடைக்கால் படத்துக்கு 2 ஓரமா வெட்டி இருந்தாங்க பள்ளம்.

0: போய் விழுந்துட்டேன், கரெக்டா அதுல போய் விழுந்துட்டேன். ஐயோ எல்லா பசங்க எல்லாம் வந்து குடிட்டாங்க, ஐயோ மிஸ் விட்டாங்க, மிஸ் விட்டாங்க, உள்ள விட்டாங்க, மிஸ் உள்ள விட்டாங்க, குடியில விழுந்துட்டாங்க. ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படி தூக்கி வேற. அதுல வேற ஒரு அம்மா வந்து இவங்க கடைக்கால் எடுக்கும்போது பூஜையே பண்ணல, வலி வாங்கிடும் போதே அப்படின்னாங்க. சண்டைக்கே போயிட்டாங்க, மறக்கவே முடியாது. அது பின்னாடி உட்கார்ந்தா அப்படிதான், மறுநாள் எங்க அம்மா வர பின்னாடி உட்கார வச்சு நான் டபுள் ஷிட்டிங்
1: போறேன். முன்னா முதல் நாள் விழுந்துட்டு அடுத்த நாள் உங்களை நம்பி வர.
0: ஆமா, அவங்கள ஒரு தைரியம் தான். பள்ளத்துல அப்படியே நேரம் போய் விழுந்திருக்கேன், காய எதுவும் படல, அப்படியே தூக்கிட்டாங்க. வந்துட்டாங்க அங்கதான் எல்லாம் என்கிட்ட படிச்ச பசங்க பேரண்ட்ஸ் தானே, எல்லாரும் வந்து தூக்கி விட்டுட்டாங்க. ஆனாலும் எனக்கு தைரியம், அடுத்த நாள் எங்க அம்மா குட்டி அம்மா டபுள், எங்க அம்மா அப்போ சொன்ன எங்க அம்மா ஆயிட்டு வர, நான் உட்கார்ல தாய உன்ன நம்பி நாங்கமா நீ தைரியமா உட்காருமான். சரி எங்க அம்மா உட்காந்து பாருங்க, வீட்டுல இருந்து மூணாவது வீடு கூட போலீங்க, எங்க அம்மா கீழே தட்டி விட்டேன். அவங்க ஹைட்டா இருக்க அப்படியே உட்காந்துட்டாங்க, நான் பேச சொன்ன வர மாட்டேன். அதனால அப்புறமா நல்லா ஓட்ட
1: ஆரம்பிச்சுட்டேன்.
0: மேடம் எங்க கிட்டதான் எல்லாரும் எடுத்து சைக்கிள் கத்துக்கினாங்க, ஒன் அவருக்கு நாலுனா.
1: அப்போ ஆர்வம் இல்ல, ஆனா திருமணத்துக்கு அப்புறம் உங்க கணவருடைய உதவியால ரொம்ப அழகா
0: கத்துக்கிட்டு சைக்கிள் கடையே.
1: ஓ
0: ஆமா, எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டாங்க. என்கிட்ட சைக்கிள் வாங்க எல்லாரும் கத்துக்கிட்டாங்க, நீ கத்துக்கிட்டேன்.
1: அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் பாருங்களேன், ஒரே மாதிரி இல்லாம வித்தியாச வித்தியாசமா வந்து ரொம்ப அழகா அவங்க அந்த சொல்ற விதம், அந்த ஒரு நாளுக்கே போய் அதை அனுபவிச்சு சொல்ற மாதிரியான ஒரு உணர்வை நாம நேர்ல நின்னு பார்த்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்
2: சகோதரிக்கு, மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து?
2: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: ஓரம்போ ஓரம்போ ருக்கு மணி வண்டி வருது, வண்டிய தள்ளுங்கடா. மேடம் தலைப்பு சூப்பரா இருக்குது.
1: நன்றி
2: மேடம். எனக்கு எங்க அண்ணன் தான் சைக்கிள் கற்று கொடுத்தாரு மேடம். கம்பர் கட்டு மிட்டாய் எல்லாம் வச்சு நிப்பாங்க. அப்போ
1: சரி
2: அடியில கூட்டிட்டாங்க.
1: என்னங்க பண்றது, ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பல தழும்புகள் வரதானே செய்யும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: மணலி மாறன்.
1: சொல்லுங்க சார்.
3: மேடம் எனக்கும் சைக்கிள் ஓட்ட அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்க ஆறாவது படிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஆறாவது சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்தூர்ல போய் சேர்த்து விட்டாங்க. அங்க வந்து 3 கிலோமீட்டர், ஒரு 3 மாசத்துக்கு சேர்த்த 3 மாசத்துக்கு நடந்துதான் போனோம். அப்ப எங்க மாமா வந்து கண்டாயத்துல அந்த ஊர்ல வந்து சைக்கிள் கடை வச்சிருக்காரு. அப்ப நான் வந்து வேலைக்கு அப்படியே படிக்க போகும்போது அவர்கிட்ட போயிட்டு காலையில கொஞ்ச நேரம் கடையில இருந்துட்டு அப்படியே வர்றது பழக்கம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பசங்க வந்து சைக்கிள் கடையில இருந்துகிட்டு உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலையான்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தாங்க எனக்கு ஸ்கூல்ல. அது கத்து கொடுத்தாங்க எனக்கு. கத்து கொடுத்து பார்த்தாங்க எனக்கு, அரைப்படையெல்லாம் அடிப்பேன், வண்டி சாய்ப்பேன், அவங்க மேல போட்டுருவேன், கீழே வந்துருவேன், இப்படியாதான் இருக்கும், விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு எல்லா சைக்கிள்ல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மழை பெஞ்சதுனால ஸ்கூல் வந்து ஒரு 11 மணிக்கே லீவ் விட்டாங்க.
1: சரி,
3: அப்ப நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம், சரி எல்லாரும் வந்து எல்லாம் வந்து பாலத்திலிருந்து பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ண, நின்று இருந்த சைக்கிள்ல போயிட்டு ஏறி உக்காந்து அப்படியே ஓட்டுற மாதிரியே நம்ம வடிவேல் எனக்கு காயம் அடிபட்டுச்சு. சைக்கிள் வந்து அந்த ஸ்டேரிங் ரெண்டா உடஞ்சிச்சு. அப்புறம் எத்தனை போயிட்டு எங்க மாமா கிட்ட கொடுத்து அவரே ரெடி பண்ணி கொடுத்து பசங்களை வந்து சரி பண்ணி விட்டான். அப்ப வந்து எனக்கு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு முட்டியில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பயம் போயிடுச்சு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு எனக்கு ஆர்வம் தானே வந்துச்சு, அப்படியே கத்துக்கிட்டேன் அந்த பழைய இதுல. அதுக்கப்புறம் தான் சைக்கிள் ஓட்டவே நான்
1: கத்துக்கிட்டேன்.
3: அதுக்கப்புறம் சைக்கிள் கடையில 5 வருஷம் சைக்கிள் கடையில படிச்சுக்கிட்டே வேலை பார்த்தேன்.
1: சூப்பர், சிறப்பு சிறப்பு. நன்றி சார். இந்த அனுபவம் யாருக்கும் இன்னும் வரலையா அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அந்த திரைப்படத்தில் பார்த்த மாதிரி ரொம்ப அழகாலாம் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னு ஏமாத்திட்டு ஸ்டாண்டு போட்டிட்டு ஓட்டி பின்னாடி ஒருத்தர் தள்ளி விட்டு இல்லை, அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, குரங்கு பெடல் திரைப்படத்திலிருந்து. எஸ் கோல் தேவராஜ் குரலில் கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ.

0: நேரம் 5:48:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 எஸ். ரொம்ப அழகான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். குரங்கு படல் போட்டவன் கோபுரம் மேலே கிளம்பிட்டான். அண்டடா, அந்த குரங்கு படல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சீட்டில் உட்காந்து ஓட்டும் பொழுது யாராவது நம்மளை பார்க்க மாட்டாங்களா, பார்த்து அடடா எவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. இரு படல் வச்ச ரயில் வண்டி, இந்த மிதிவண்டி வந்து விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் அதனுடைய அருமையே தெரியும். எவ்வளோ வேகமாக போவாங்க இல்லையா கற்றுக்கிட்டதுக்கப்புறம். ஏசா, அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். பேசலாம். வணக்கம் ரெயின் போ, யார் இங்கேருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்கள் சார்.
1: அதாவது நான் வந்து சின்ன வயசுலேயே

0: எங்க அப்பா ஒரு 150 ரூபாய் சைக்கிள் பழைய வண்டி வாங்கி கொடுத்தாரு.
1: சரி,
0: அத வந்து எங்க வீட்டு முத்தத்திலேயே வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி சின்ன அரைப்படல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓட்ட ஓட கத்துக்கிட்டு நம்ம களத்து மேட்டுக்கு எடுத்துட்டு
1: போயிட்டேன்.
0: அங்க போய் சித்தனம் சொல்லி அரைப்படல் போட்டு சித்தனம் பாருங்க, ரொம்ப பாசா வந்து சித்தமும் அப்படியே சறுக்கி விட்டுச்சு. சறுக்கி விட்டு லேசா அடிபட்டது. அதுக்கு பிறகு தோட்டத்துக்கு கொண்டு போனேன். கொண்டு போகும்போது வாய்க்கால தண்ணி போவோம், வாய்க்கால பெரிய வாய்க்கால தண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டே போன பாருங்க, பேக் பிரேக் பிடிக்காத வரைக்கும் மின் பிரேக்க பிடிச்சா அப்படியே தூக்கி அடிச்சிச்சு. சைக்கிள்ல வந்து பலன் தான், எனக்கு யாருமே ஓட்ட கொடுக்கல, தன்னுடைய முயற்சினாலே அழகா கத்துக்கிட்டேன்.
1: நீங்களே கத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு அனுபவம் பாருங்களேன், எல்லா வகையிலயும்.
0: ரெண்டு தடவை கீழே விழுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி இப்ப நல்லா அழகா ஓட்ட கத்துக்கிட்டேன்.
1: அவ்வளவுதாங்க இல்லையா,
0: சும்மா புதுசா ஓட்டும் போது எப்படி தெரியுமா, குதிரையில போன மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும்.
1: புரியுது புரியுதுங்க புரியுதுங்க. அந்த வாய்க்கால்ல தண்ணி போற வழியில போய் விழுந்து, அப்பா அந்த அனுபவம் எல்லாம் ஒவ்வொன்னா அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்லும் பொழுது இல்ல இப்படி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு யோசிக்க தோணுது. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா.
2: என்னோட சைக்கிள் பெருமை சொல்லாம நான் இருப்பேனா?
1: இருக்க முடியுமா சொல்லுங்க.
2: அது ஓடி பிடிச்சு வந்துட்டேன். அப்பா வண்டி இருக்கும், சைக்கிள் இருக்கும் மேம், அத வச்சு முதல்ல தள்ளி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் படல், அரைப்படல் போட, குரங்கு படல் அதை போட்டு இப்ப பாட்டு போட்டீங்கல்ல சூப்பரா, அது மாதிரி குரங்கு படல் போட்டு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கால் எட்ட, அதை வந்து ஜென்ட்ஸ் சைக்கிள்ங்கிறதுனால கால் தூக்கி மேல போட முடியாது. அந்த அது அந்த இதுக்குள்ள சந்துக்குள்ள விட்டு அது முழு பெடல் போட்டு கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க வெளியூர் போய் படிக்கணுமா, அதனால 6ஆம் கிளாஸ்க்கு சைக்கிள் கத்துக்கிட்டா உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அந்த இதுல அப்படியே கத்துக்கிட்டு, அப்ப பின்னாடி ஒரு அண்ணாலாம் பக்கத்துல இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் தூரம் பிடிச்சு விடுவாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே போத, அப்புறம் பெரிய சைக்கிள் வாங்கி அதை கத்துக்கிறேன்னு சொல்லி லீவுல தான் கத்துக்கிட்டேன். அப்ப சித்தப்பா பொண்ணு என்ன பண்ணாங்க, நான் உட்காந்துட்டு வரேன் நீ டபுள்ஸ் அடி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க பாருங்க.
1: சிக்கிருக்காங்களே,
2: கொஞ்ச தூரம் போயிட்டு அந்த ஒரு ஏரி கொலக்கரை இருக்கு, கொலக்கரையில போய் ரெண்டு பேரும் ஒரு கல்லுல இடிச்சு உளுந்து, அவளுக்கு ஒன்னும் ஆகல, அவ குதிச்சுட்டாங்க. எனக்கு கால இடுப்பு பிடிச்சிருச்சு, சாயந்தரம் ஆக ஆக வலி, பெருக்கிறதுக்கு வாசலுக்கு இருக்கிறதுக்கு கூட்டுனா குமிஞ்சா குமையா வலியா வலிக்குது, இருந்து திடீர்னு வலிக்குதுன்னு பார்த்தா ஓ சைக்கிள்ல மத்தியானம் விழுந்த முல்ல அதுதான் இப்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருது.
1: ரொம்ப அழகா ஹேமலதா மேடம், நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப அழகா ரொம்ப லெந்தா சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க ஆரம்பிச்சீங்க பாருங்க, முதல்ல சைக்கிள் ஓட்ட பழகணும்னா தள்ள கத்துக்கணும்ங்க, அத முதல்ல ரொம்ப அழகு
2: கத்துக்கணும், பெல்லடிக்க கத்துக்கணும்.
1: பாருங்களா எவ்வளவு இருக்கு. இல்ல நாம என்ன பேசுறோம், சாதாரணமா ஓட்டுறத பத்தி மட்டுமே யோசிக்கிறோம், எவ்வளவு வேலை இருக்குங்க. ஒரு சைக்கிள் எடுத்தா பிரேக் பிடிக்க கத்துக்கணும், பெல் அடிக்க கத்துக்கணும்ங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்களே, இவங்க மேல மோதிட்டு அவங்க மேல மோதிட்டு அந்த மாதிரிதான் நடக்கும். ஆனா அந்த ப்ராப்பரா எதெல்லாம் எந்த ஸ்டெப் படி, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அதுபடி போய் ரொம்ப அழகா கத்துக்கிட்டத விவரமாவே சொன்னாங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம். கேக்கு தாமர ராஜசேகர் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: நான் சின்ன வயசுல 7வது படிக்கும் போது சைக்கிள் எடுத்து ஐ சைக்கிள் எடுப்பேன் மேடம்.
1: சரி.
3: அதுல 10 சைக்கிள் இருக்கும், அதுல 1, 5 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்பர்.
1: பாருங்களேன்.
3: அதுக்கு வந்து வெயிட் பண்ணி எடுப்பேன் மேடம். அதை எடுத்துட்டு கடகு நானும் ஃப்ரெண்டு ஆளுக்கு, அவங்க ஒரு நம்பர்ல எடுப்பாங்க, நான் ஒரு, எனக்கு மட்டும் 1, 5 இல்லை தான் கொடுக்குறான். அது வர வரைக்கும் நிப்பு மேடம் ஐ சைக்கிள் கடையில். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு 1 hour 2 hour அப்படியே கத்துக்கணும் மேடம்.
1: அவ்வளவுதாங்க. இப்போ என்னோட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொன்ன எல்லா அனுபவமும் வந்து எனக்கும் நடந்திருக்கு. இப்ப பின்னாடி இப்போ பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே போவோம், திடீர்னு திரும்பி பார்த்தா யாருமே பிடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு இருப்போம், பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் இல்லையா. நண்பர்கள் வீட்டில இருந்து சைக்கிள் வாங்கி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா ஓட்டுவேன் தெரியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நம்ம வீட்டில இருக்கவங்க கிட்ட வர வச்சு, அதுக்கப்புறம் புது சைக்கிள் வாங்கி சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போவேன் அடம்பிடிச்சு ஓட்ட தெரியாம மெயின் ரோட்ல ஓட்டி, அந்த அனுபவம்லாம் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா ஓட்ட கத்துக்கும் பொழுது நானும் சாகசம்லாம் செய்யாம இல்லை, பிரேக்கை பிடிக்கும் பொழுது இப்போ மேலே இப்போ சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கையை உள்ள வச்சு மேலே பிடிச்சிட்டேன், அந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கு. எனக்கு எங்க தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ஓட்டும் பொழுது தாத்தா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்பிக்கையா வரும்பொழுது நேராக

0: போய் குளத்துல விட்டு அந்த நல்ல வேலை தண்ணி இல்லாததால தப்பிச்சு வந்தோம். அப்போ இந்த மாதிரி எனக்கு அடிபடலை, பின்னாடி உட்காந்துருந்த தாத்தாக்கு அடிபட்டுது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அனுபவம், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு சொல்லி கொடுத்து நீ கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தூண்ண ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய முயற்சியும் சேர்த்து நம்மளுடைய தன்னம்பிக்கையும் சேர்த்து நம்ம சைக்கிள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பல வாகனங்கள் ஓட்ட தெரிஞ்சாலும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், அது யாராலையும் மறக்கவே முடியாது இல்லையா. எவ்வளோதான் நம்ம பெரிய பெரிய படிப்பு படிச்சாலும் எப்படி அந்த பள்ளி படிப்பு அந்த சூழலை மறக்க முடியாதோ, அந்த மாதிரி எவ்வளோ வாகனங்கள் நம்ம ஓட்ட கற்றுக்கிட்டாலும் அந்த சைக்கிள் ஓட்டின அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு பசுமையான நினைவு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருமே அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நான் கிளம்புற மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், இளையராஜா மற்றும் சுதாகர் குரலில் பாடல். இந்த ஒரு தலைப்பு பேசிட்டு இந்த பாடல் கேட்கலனா எப்படிங்க, கேட்டணைந்திருப்போம்.
1: என்ன தெரிஞ்சதா அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
2: ஓரமா போயா?
3: ஓரமா போயா?
2: ஓரமா போயா?
3: ஓரமா போயா?

கொழும்போ.

போக்கர் ஃபேஸ் லேடி காகா யூ ஆஸ்க் அண்ட் யூ கெட் இட் ஃப்ரம் த ஸ்டூடியோஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி சென்னை ஆன் 101.4 விவின் அண்ட் சிவ்குமார் சார் டோன்ட் கோ அவே அண்ட் அட் த சேம் டைம் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ரிக்வெஸ்ட் ஆல் யூ நீட் டு டூ இஸ் பிங் இன் த நம்பர் 0442986038 அண்ட் 0442952054. Yes, going on to Nithru's request, it's going to be Lady Gaga singing away, Poker Face.

0: We'll be breaking in a short while for Manila Sirigal before we get back with drive time music time from 6:40 again. Time for Manila Sirigal.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
2: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
1: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை.

0: விதித்துள்ளது. இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வரமங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மை பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேக்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னேற்ற

எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: box. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:01 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298600038 இல்லைனா 295205554. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். மனம் விரும்பிய பாடலை பிளே பண்ண வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. வணக்கம் ரெயின்போ.
1: நன்றி
0: சார். மனோ மற்றும் சுனந்தா குரலில், மூமேதா வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ஐயோ ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:11 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளருக்கு. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் செங்குன்றத்து கோணிமேட்டில குமார் பேசுறேன் மேடம்.
1: குமார் சாருக்கு என்ன பாடல் வேணும்?
2: படம் பாத்தீங்கன்னா உயிர் உலக உசா. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா வகைச்சேரை காற்று நில்ல அந்த பாடல் போகும் மேடம்.
1: போட்டலாம் சார். எஸ் உயிர் உள்ள வரை உஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், குரலில் டி ராஜேந்தர், வரிகளில் மற்றும் இசையில் பாடல்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்திய

0: இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரஹலாத்

0: ஷி பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் சிபிஎஸ்இக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு கே வி விஸ்வநாதன் திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21ஆம் தேதி வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 நாள் சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான்கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2 1 8 6 0 0 3 8 இல்லைனா 2 1 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் இங்கே இருந்து?
1: நான் வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் புது வசந்தம். பாடல் வந்து கௌரிக்கு திருமணம் நிச்சயமாச்சேன்ற பாடல் மேடம்.
0: கேட்டுடலாம் சார்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி சார். வாளியின் வரிகளில் எஸ் ராஜ்குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருப்போம்.

இன்னும் சில நொடிகளில் ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: Mohamed Salah was fouled in Argentina's penalty area seconds before the reigning champions broke for their added time winner. Hassan said perhaps they wanted to keep the world champion in the competition. Perhaps they wanted Messi to stay in the running. BBC Sport has approached FIFA for comment. Well, despite Argentina's dramatic fight back, South American football expert Tim Vickery doesn't think they have what it takes to retain the World Cup.
1: Firstly, and it's just difficult, these knockout games, the margin is so tight. That defence nearly buckled so many times under pressure in Qatar. No new defenders have emerged. The other one is the absence of Di Maria. Messi, who had been trying to play his way through the middle all through the game and it hadn't been working for him, became Di Maria.
0: Argentina will play Switzerland in the quarterfinals after they beat Colombia on penalties to reach the last eight for the first time since 1954. Goalkeeper Gregor Kobel was the Swiss hero. He saved from Chucho Hernandez as they won 4-3 in the shootout following a goalless draw. Swiss broadcaster David Lemos says Kobel's had to wait to be the main man.
2: We've known for many, many years that Gregor Kobel is one of the best goalkeepers in Europe. He's been famously one of the best in the Bundesliga, but he had to be the number two behind Jan Sommer, who famously saved the Mbappe penalty 5 years ago. And since Sommer has retired from the national team, it is now Kobel's turn, and he was waiting for his big moment. And it happened today on the best of days.
0: Well, the quarterfinals get underway on Thursday as the 2018 champions France face 2022 semi-finalist Morocco in Boston. And for more World Cup news from the BBC, just go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
4: இதுவரை FIFA உலகக்கோப்பை 2026-இன் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பினை கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
5: ரெயின்போ சாட் பாக்ஸ்.
4: தொடர்ந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நாம் கேட்க இருக்கிறோம். நேரம் 7:33 ஆயாச்சு. எஸ், மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-55-4. வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
6: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
4: என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
6: பாட்டுக்கு ஒரு தலைவன் படம்.
4: சரி.
6: நினைத்தது யாரோ நீதானே, அந்த பாடல்
4: போட்டுடலாம் சார்.
6: நன்றி
4: நன்றி. பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்தில இருந்து மனோ மற்றும் ஜிக்கி, குரலில் கங்கை அமரன், வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:38 ஐம்பது நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ சேர் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அற்புதம் படத்திலிருந்து நீ மலரா மலரா என்ற ஒரு அற்புதமான பாடல்.
0: ஓ, கேட்டுருவோம் சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா, குரலில் பாவிஜை, வரிகளில் சிவா, இசையில் பாடல் அற்புதம். திரைப்படத்திலிருந்து கேட்டு நைந்திருப்போம்.

0: நேரம் 7:44 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ் நிகழ்ச்சியின் அடுத்த காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஆசீர்வாதம் ராஜஸ்ரீ.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: நாகராட்சி கேட்ட பாடல் மேடம். ஒளிவிளக்கு படத்துல நாங்க புதுசா என்ற பாடல்.
0: மற்றும் பி சுஷிலா குரலில் வாளியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 7:47 40 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி சாட் வித் பாட்டு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்
0: சார், சொல்லுங்க சார்.
1: சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன்.
0: தேவா சாருக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சிரித்து வாழ வேண்டும் படம், அதுல வந்து கொஞ்ச நேரம் என்னை மறந்தேன்ற பாடல். இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும், கவித்துவமா இருக்கும். எல்லாரும் கொஞ்ச நேரம்
0: மறந்துடுவாங்க, கஷ்டத்தெல்லாம் மறந்து கண்ணை மூடி இந்த பாடலை கேட்டு அப்படியே மகிழ்ச்சியாயிடும். எஸ்டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் இங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக யார் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. அடடா, வணக்கம் வணக்கம்.
2: தேவிகா பேசுறேம்மா.
1: தேவிகாக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து திருமூர்த்தி படம், அதுல இருந்து செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி அந்த பாட்டுமா.
1: ஏன் பிடிக்கும் அந்த பாட்டு?
2: அந்த எனக்கு விஜயகாந்த பிடிக்கும், அதனால அந்த பாட்டுங்கெல்லாம் அவர் பாட்டுனாலே எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும்.
1: கேட்டுருவோமா?
2: கேட்டுக்கலாமா. ரொம்ப நன்றிமா.
1: நன்றி, நன்றிங்கம்மா. எஸ் நிகழ்ச்சியின் நிறைவா திருமூர்த்தி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தவுள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை பார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: Good evening, Chennai. Warm welcome to every listener tuned in at this hour of the day. Today, radio sets. You are tuned in with me, RJ Ani, live from the studios of Akashwani, Chennai, transmitting to Akashwani Puducherry 2. It's 8:05:22 on the clock, telling me it's time to play the first track of the day. Yes, it's a long number, but definitely a beautiful number, classic number, an evergreen number, and the longest guitar string that you should have found in any song. Yes, you guessed it right. It's going to be Hotel California by Eagles.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16, 23 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை வருடக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து, கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

முதல்வன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரலில் பாடல், வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில். நேரம் 9:30 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை வருடக்கூடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்போம் இப்பொழுது முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:42 ஆயிற்றுக்கு. பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில், சிவா இசையில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் பாடல்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை வருடக்கூடிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 9:47:35 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் டி ராஜேந்தர் வரிகள் மற்றும் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில். மோனிஷா என் மோனலிஷா திரைப்படத்திலிருந்து.

0: இஷ்டம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்?
1: வேண்டும் வேண்டும், காதல் வேண்டும் தருவாயா?

0: எல்லாமே தோல்.
1: ரெயின்போ ராகங்கள். ரெயின்பாய் எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:53, 58 நொடிகள் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் என்றென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து, பழனிபாரதியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில். கேட்டிணைந்திருப்போம்.

ரெயின்போ ரிவைன். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 91.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 10:01 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அந்த வரிசையில் முதல் பாடல் என் கடமை திரைப்படத்திலிருந்து, பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடல்.

ரெயின்போ ரிவைன். ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:29:30 நொடிகள் ஆயிற்றுக்கு. கர்ணன் திரைப்படத்திலிருந்து பாடல் பி. சுஷிலா குரலில் கேட்டு இணைந்திருப்போம்.

டி எம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன், வரிகளில் கே வி மகாதேவன், இசையில் பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:43 15 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில்

நேரம் 10:57 ஆயாச்சு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

நிகழ்ச்சி தரும் பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் அருண்மொழி சித்ரா பாடியது. சுழலும் தென்றல் உன் வருகைக்காக காத்திருக்க, ஏங்கும் மனம் எப்போதும் உன் நினைவில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. உன்னை பார்த்தேன், பார்த்ததும் மறந்தேன் நான் யார் என்பதை. என்னையே நான் மறந்தேன். எப்போதும் உன் நினைவுகள் என்னுள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி ஹரிஹரன் பாடியது. இதயத்தின் உணர்வுகளை மறக்க நினைத்தேன், ஆனால் நான் என்னையே மறந்தேன்.

வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 காற்றில் வரும் மெட்டெல்லாம் காதில் மட்டும் விழுவதில்லை, சில இசைகள் மனதிலும் விழும். சில இசைகள் வாழ்வில் கலக்கும். அப்படிப்பட்ட இசைகளின் படைப்பாளி இசையமைப்பாளர் பரணி அவர்களுடன் மனம் திறந்த உரையாடல் இசையும் நானும் நிகழ்ச்சியில். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்ம சக்கரம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை தேவா. எங்கெங்கோ தேடினேன் உள்ளத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை இளையராஜா. தடைகளை கண்டு மனம் ஏங்கினாலும் விடைக்கான துடிக்கிறது இதயம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் திருமுறை ஓதுவாமூர்த்தி திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள்.
1: பழைய காலத்திலே ஒரு முறைமை இருந்தது, இப்பொழுது அதனது பன்முறையை மாற்றவில்லை, பாடுகின்ற முறைமையை மாற்றி இருக்கின்றார்கள். நான் கூட ஒரு சில பாடல்களை இப்படி அமைத்திருக்கின்ற பொழுது தருமபுரம் ஐயா அவர்களுக்கு பெரிதும் மகிழ்ந்து இது ஒரு நன்றாக இருக்கின்றது என்று சொல்லுவார். சொல்லினுடைய இசை முடிவுக்கு அந்த அகாரம் உகாரம் இகாரம் என்று சொல்லக்கூடிய ஓசையை கொடுத்து பாடுவார்கள்.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஒலித்த பாடல் கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து. சிற்பி இசையில் பழனி பாரதி இயற்றி மனோ குழுவினர் பாடியது. தொடரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து. சிவாசி இசையில் வைரமுத்து இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. எங்கும் எதிலும் நீ என்று ஆன பின்பு நான் என்பது ஏது?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இனியெல்லாம் சுகமே திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. தாளாட்டும் பூங்காற்று தவிப்புகளை கூட்டுது, இதயங்கள் எப்போதும் உன்னையே தேடுது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா எசில் பழனிபாரதி இயற்றி மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. உறவுகள் அருகில் இருந்தால் சோகங்கள் ஏதும் இல்லை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஞானாம்பிகா ரஞ்சன், சாந்தி ரமேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நாமக்கல் செல்வராஜ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகநாயகர் ரங்கராஜன், திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரவில்லைப்பட்டி சரவணன் அழகுமணி, ஹேமலதா, கலில் அகமத் பொன்னேரி, வீரராகவன், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், பாபு முள்ளக்காடு, பொர்சைவாக்கம் சௌந்தரராஜன், சேகா.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து. ஆஷா போன்ஸ்லி ஹரிஹரன் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா.

0: நேரில் நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலுல சாக்க கட்டிக்கிட்டு ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, தவிப்பதும் ஒரு ஆட்டமோ. ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா?

பாட்டால் அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா முட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் சைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் சைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் ஓஹோ

விட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரும் சொல்லி என்ன பண்ணா, நானும் இப்ப நல்லா இருக்கு, உங்களுக்கும் இப்ப

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே, நாம் இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய ஃபேஸ புக் பேஜில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, பிரகாஷ், டிபிஎஸ், பாலசுப்ரமணி, மேலப்பேடு தயாளன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 4:40.

நாற்பது நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஸ்ரீ ராமபக்த அனுமான் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

வைர இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

0: திரையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானனயுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என தொடங்கும் மதுரை டி. ஸ்ரீனிவாசன் பாடல், சிந்து பைரவி ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். தூசி எம் குமார் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.